0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4862 4121 2 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ள தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலிலும் கூட ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை டவுன்லோட் செய்வதனூடாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
0: வெளியே 28 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: அது மட்டுமில்லாமல் நாங்கள் வாகன எரிபொருள் விலையும் பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு முதல் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
0: இரண்டாவது மாதத்தை வந்திருக்கின்றோம். போட்டி நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் கலகலப்பு திரி இன்றைய நாளிலும் உங்களுக்காக காத்திருக்கிறது. 3 திரைப்பட பாடல்களின் வரிகளை நாங்கள் அப்படியே குழப்பி தரப்போகிறோம். அதிலிருந்து என்ன திரைப்பட பாடல் அப்படி என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடித்து சொல்லலாம். இன்றைய கலகலப்பு திரிக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற சொற்கள் இதுதான். இந்த சொற்கள் இருந்து நீங்கள் 3 திரைப்பட பாடல்களை கண்டுபிடிக்க வேண்டும்.
1: அந்த சொற்களை பார்த்தோம் என்றால் விழி, முதல், உலகம், காதல், கண்மணி, டுயட், புரிஞ்சுக்கிட்டேன், சுட்டும், முதலாக, தெரிஞ்சுக்கிட்டேன், சுடரே, பாட வந்தேனே, ஊற.
0: ஆகவே இந்த சொற்களிலிருந்து நீங்கள் 3 திரைப்பட பாடல்களை கண்டுபிடித்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நேரடியாக அழைத்தங்களோடு சொல்லலாம். 416-5-4-4-0-4-0-4-0-4-0-4-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
1: கண்மணி, டூயட், புரிஞ்சுக்கிட்டேன், சுட்டும், முதலாக, தெரிஞ்சுக்கிட்டேன், சுடரே, பாட வந்தேனே, ஊர.
0: ஆகவே இந்த சொற்கள்லேருந்து அப்படி எடுத்து நீங்கள் பொறுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி முனு கொடுத்து பாடுகின்ற பாடலாம் இந்த பாடலில் இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நேரடியாக அழைக்கலாம். 4316554040.
2: என்னம்மா கண்ணு

0: பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: எஃப்எம் 102 தசமங்களோடு அணிந்தீர்கள். மீண்டும் அந்த சொற்களை நாங்கள் நினைப்படுத்திக் கொண்டு நேர்களை எடுத்துக்கொள்ளப் போகிறோம்.
3: விழி, முதல், உலகம், காதல், கண்மணி, டுயட், புரிஞ்சுக்கிட்டேன், சுட்டும், முதலாக, தெரிஞ்சுக்கிட்டேன், சுடரே, பாட வந்தேனே, ஊரர்.
2: ஆகவே இந்த சொற்களை எடுத்து நீங்கள் பருத்தி பார்க்கின்ற பொழுது மூன்று திரைப்பட பாடல்கள் அப்படியே உங்களோட நினைவுக்கு வரும். என்ன பாடல் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நேரடியை அழைத்து சொல்லலாம் என்ன பாடல்னு சொல்லி. 4165544040 இணைந்திருக்கும் நேர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவகுமார்?
4: நலமா இருக்கின்றோம்.
2: தேவகுமார், இப்ப இந்த சொற்களை எடுத்து பொருத்தி என்ன பாடல்னு கண்டுபிடிச்சீங்க?
4: முதல் முதலாக காதலு ஏற்பாட வந்தேனே, என் காதல் பைங்கிலி, அந்த பாடல். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலக புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாடல் வந்து. மற்றது சுற்றம் பிடிச்சுடாரு.
2: அடுத்தடுவில் நானும் புழு பாடல் பாட போறீங்களா அப்படின்னு சொல்லி. நன்றி நன்றி தேவகுமார்.
4: இடம் விட்டா பாடிடலாம்.
2: இடம் விட்டா பாடிடலாம். நன்றி நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு. பெரிய மனசு. நன்றி தேவகுமார். நன்றி நன்றி.
3: நீங்களும் மலைக்கலாம். 4164440 வாயிலாக கலகலப்பு 3 திரைப்பட பாடல்களை குழப்பி நாங்கள் சொற்களை கொண்டு வந்திருக்கிறோம்.
2: அதில் இருந்து இந்த சொற்களை எடுத்து பொருத்தி பார்க்கின்ற பொழுது மூன்று பாடல்கள் உங்களுடைய நினைவுக்கு வரும். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறோம். நேரடியாக அழைக்கலாம். 4165544040 மீண்டும் அந்த சொற்களை தெரிகின்றோம்.
3: விழி, முதல், உலகம், காதல், கண்மணி, டுயட், புரிஞ்சுக்கிட்டேன், சுட்டும், முதலாக, தெரிஞ்சுக்கிட்டேன், சுடரே, பாட வந்தேனே, ஊர.
2: இதிலிருந்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4165544040.
5: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம், ஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: எட்டு மணி 13 நிமிடம் எஃப்எம் 102 தசமங்களோட அணிந்திருக்கைகள் இணைந்திருக்கும். அடுத்த நேரம் கண்டு பார்க்கலாம் என்ன பதில் சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கள்? சுதா. எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் சுதா.
0: சுதா, புதிய நேரா காட்டிலைக்கு வரவேற்கிறோம். காட்டிலைக்கு சுதா, இவ்வளவு காலமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்கள். சரி, வரவேற்கிறோம். சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக சொல்லுங்கள். பார்க்கலாம் சுதா, நீங்க என்ன பாடல நினைக்கிறீங்க?
1: அதே மாதிரி இன்னும் இரண்டு பாடல்கள் நீங்க சொல்லலாம்.
0: தெரியல, இருந்தாலும் உங்களோட முயற்சிக்கு நன்றி சுதா. இணைந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சிகளோடு.
1: நன்றி.
0: நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544000 ஊடாக இணைந்து கொள்ளலாம். மீண்டும் அந்த சொற்கள் நாங்கள் தருகின்றோம்.
1: விழி, முதல், உலகம், காதல், கண்மணி, டுயட், புரிஞ்சுக்கிட்டேன், சுட்டும், முதலே, முதலாக, தெரிஞ்சுக்கிட்டேன், சுடரே, பாட வந்தேனே, ஊற என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன.
0: அழைக்கலாம் 4165544000.

0: பண்ணுவே.
1: ஈஸ்டர் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கீர்கள், இணைந்திருக்கும் அடுத்த நேரம் கட்டுப்பாகலாம் என்ன பதில் என்று சொல்லி எங்களோட இணைப்பில்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: குமார்.
1: குமார், எப்படி இருக்கீங்கள்?
3: நல்லா இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும்?
2: நல்ல சுகமா இருக்கிறோம் குமார். சொல்லுங்க, இந்த அந்த மூன்று திரைப்பட பாடல்களும்
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா? உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி, சுற்றும் பிடி சுடரே
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 9226 4759 0059.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா?

0: workplace harassment, unpaid wages, wrongful dismissal, constructive dismissal போன்ற employment law பிரச்சனைகளா, drinking and driving, assault போன்ற criminal வழக்குகளா, law office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189 employment law வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் contingency முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். law office of Vinod Kumar 6477665189
1: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 10 தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop 5650 Shepherd Avenue East Unit 5 Markham and Shepherd Hill Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில் கண்ணா 416-303-0881 உதயன் 647-539-5601 RKS Saloon
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599 ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம் திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில் சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99 சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99 மசாலா தோசை கோம்போ $6 மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல் ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28 647-656-5690 647-656-5690
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca
7: 8:23 சரி நாங்கள் அந்த 3 பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நேர்களும் நின்று கொண்டு பாடல் சொல்லிக்கிறார்கள் நாங்கள் சரியாக பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது சொற்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு அந்த என்ன பாடல்னு சொல்ல போகட்டும்
8: விழி முதல் உலகம் காதல் கண்மணி டுயட் புரிஞ்சுக்கிட்டேன் சுட்டும் முதலாக தெரிஞ்சுக்கிட்டேன் சுடரே பாட வந்தனே ஊர என்பதுதான் நாங்கள் தந்த அந்த சொற்களாக இருக்கின்றன
7: இதிலிருந்து நாங்கள் என் 3 பாடல்களை கேட்டிருந்தோம் நேர்கள் மனிதன் தந்திருந்தார்கள் முதல் முதலாக காதல் டுயட் பாட வந்தனே நிறமாறாத பூக்கள் இசைஞானி இளையராஜன் இசையில் இந்த பாடல் வெளியானது இதில் SP பாலசுப்ரமணியன் S ஜானகி பாடியிருந்தார் 1979 வெளிவந்த இந்த திரைப்படம் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல்
8: இரண்டாவது பாடலாக 1985 வெளிவந்த திரைப்படமான படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என்ற பாடல் தான் தந்திருந்தோம் இது இசைஞானி இளையராஜாவால் இசையமைக்கப்பட்ட பாடல் வைரமுத்து பாடலாசிரியராக இருக்கின்றார் கேஜே தேசுதாஸ் பாடிய பாடலாக இருக்கின்றது
7: இதில் 3rd பாடலாக சுட்டும் ஒளி சுடர் என்ற பாடலாக அமைந்திருக்கிறது 2005 வெளிவந்த கஜினி திரைப்படத்தில் ஹரிஸ் ஜெயராஜன் இசையில் நா முத்துக்குமாரன் வரிகளில் பம்பே ஜெயஸ்ரீ ஸ்ரீராம் பார்த்தசாரி பாடிய பாடல் அந்த பாடலாக இருக்கிறது ஆகவே இன்றைய நாளில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்கிறேன் சொல்லிக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை கலகல புத்திரி உங்களை சந்திக்கும்

0: East FM 102.7 கிட்டாலே சம்மர் East FM 102.7
1: East FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் குற்றச் செயல்களில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளில் பெரும்பாலானவை உள்நாட்டிலேயே புறப்பட்டுள்ளமை ஆர்சிஎம்பியின் கண்காணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் இவ்வாறு குற்றச் செயல்களில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளில் அநேகமானவை கனடாவுக்கு வெளியிலிருந்து கடத்தி கொண்டுவரப்பட்டவை அல்ல என்பது இதன்போது அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கிய மசகு எண்ணெய் விநியோகஸ்தராக கனடாவை இந்திய அரசு கவனத்தில் எடுத்துள்ளதாக கனடாவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய சுத்திகரிப்பு மையங்கள் அடர்த்தியான கெனடிய மசகு எண்ணெயை சுத்திகரிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற நிதிநிலை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான வகையில் ஒத்துழைப்புடன் செயல்படவே தமது அரசு உறுதி கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியினை விடுவித்தல், வீதிகள் மற்றும் ரயில் தட கட்டுமானங்கள், இலங்கை மற்றும் பாகிஸ்தானில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் விடுதலை, நீட் தேர்வில் இருந்து விலக்கு ஆகியவற்றை அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தப்பட்டவை என்பதை மக்கள் தெளிவாக உணர்ந்துள்ளதாக பிரதியமைச்சர் இரங்கு குணசேகர தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை கைப்பற்றும் பேராசையால் தற்கொலை குண்டுதாரி குழுவினை ராஜபக்ச தரப்பு பயன்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: 11 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973 5899.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1256-1200.
4: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம்
7: FM 102.7 East FM.ca.

0: இசைஞானி இளையராஜன் இசையில் பூவர் சந்திரப்பட பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. 8:44. நாங்கள் இந்த பொழுதில் கம்யூனிட்டி கனெக்ஷனோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். கம்யூனிட்டி கனெக்ஷனில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் கனடா விடுக்கும் அறிவித்தல். பேராசிரியர் முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் அடிகளாரின் 79வது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற தமிழ் திறன் மற்றும் பன்னிசை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14 ஒரு மணிக்கு ஸ்காபரோ சிவிக் சென்டர் கவுன்சில் சேம்பரில் இடம்பெற இருக்கிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு 6472248871.
1: இன்னொரு நிகழ்வையும் பார்க்கலாம். ராமகிருஷ்ண சேவாசிரமம் கனடா கோடைக்கால ஒன்று கூட 2026 இடம்பெற இருக்கின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14 மாலை 3:30 நெல்சன் பார்க் 1555 நெல்சன் ரோட் ஸ்காப்ரோவில் தான் இந்த ஒன்று கூட இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு அனைவரையும் வருமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மேலதி விவரங்களுக்கு அழைக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணா 6475345617.
0: இலங்கை போக்குவரத்து சபை முன்னாள் ஊழியர் சங்கம் கனடா விடுக்கும் அறிவித்தல். வருடாந்த ஒன்று கூட்டலும் பொதுக்கூட்டமும் 2026 எதிர்வரும் 14 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 2026 இடம்பெற இருக்கிறது. காலை 9 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். இது வந்து நெல்சன் பார்க், அதாவது நெல்சன் பார்க்கில் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. தகவல்கள் திரு கந்தையா கௌரநாதன். மேலும் தொடர்புகளுக்கு 4166711084.
1: ஜூன் 20 இடம்பெறும் இன்னொரு நிகழ்வு பருத்தித்துறை மக்கள் ஒன்றியத்தின் 24வது வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடலும் விளையாட்டுகளும். இது வந்து 20 சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. ஜூன் 1 காலை 9:30 இந்த நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. 8:30 வரை இந்த நிகழ்ச்சி இடம்பெறப் போகின்றது. மில்லிகன் பார்க் சைட் 1 தான் மெக்கவன் மற்றும் ஸ்டீல் சந்திப்பில் இருக்கும் மில்லிகன் பார்க்கில் இடம்பெறப் போகின்றது. மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் கிரிதரன் 6478024821.
0: அல்வாயூர் மக்களின் கோடைகால ஒன்று கூடல் ஜூன் 27 சனிக்கிழமை காலை 9 வழமை போலவே மார்னிங் சைட் பார்க்கில் ஏரியா 6 இடம்பெற இருக்கிறது. அனைத்து வழமை போலவே இந்த ஆண்டும் சகல நிகழ்வும் இடம்பெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அல்வாய் மால் மக்களை ஒன்று கூடுமாறும் கேட்டுக் கொள்கிறார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு எஸ் ரவி 6472800884.
1: இன்னொரு நிகழ்வு புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபவனி 2026. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தவும் ஆரம்ப கால கண்டறிதலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் நோயாளிகள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் இந்த சிறப்பு நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜூன் 13 காலை 9:30 மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ஜான் டேனியல்ஸ் பார்க்கில் மாக்கத்தில் தான் இது இடம்பெறப் போகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்களும் பார்க்கலாம் www.jmfoa.ca என்கின்ற வெப்சைட்டினூடாக.
0: உங்கள் ஊர் ஒன்றுகூடல்கள் பாடசாலை ஒன்றுகூடல் அடங்கான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்டெஃபம்க்கு அனுப்பி வையுங்கள். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்டெஃபம் கம்யூனிட்டி@gmail.com. நிகழ்வு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திக்கு பின்னர் இவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்டெஃபம் கம்யூனிட்டி@gmail.com.

0: ஒலித்துகின்ற பாடலோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3% உயர்வடி இருக்கின்றது.
0: வெளியே 28 டிகிரி செல்சியஸ், நாளை வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ், 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியம் தென்படுகிறது. சனிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ், சனிக்கிழமை 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியம் தென்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 19 டிகிரி செல்சியஸ், 10 லிருந்து 15 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: ஜீவரஞ்சன்.
0: இனிமையான இரவு. வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது
1: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
7: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
8: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிஸ்ஸிஸ் ஆகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
9: என்ன யோசின?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: The station with the best music.
13: It's East FM.
14: It's East FM.
15: Feel the power.
16: Feel the bass. 102.7 FM.

0: You're listening to East FM 102.7 CJRK RK.
1: Listen up, everybody.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.
0: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 9058839109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
1: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
1: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸிலிருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸிலிருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881 416-754-8881.
1: பாட்டுக்கு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். குரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-456-3514 416-456-3514.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 கேம்சோனிக்ஸ்.com.
5: ஆர்கே சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் கரையில் சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 6475395601. RKS Salon.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Ideal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamaiyil Iyangum Focus Education Services ippodu pudidaga iniyum Junior Kindergarten mudal Grade 8 variyana maanavargalukku oru maada ilavasa vaguppai valingukindrargal. June mudal August varai inda ilavasa vaguppil English, French, Math ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 647-534-4509, 647-534-4509. மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
0: It is the same English. East FM 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் வர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷன் உடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155.

0: சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர். எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: பாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28 6476 5690 6476 5690.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue Unit 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: நல்ல பாட்டு நாலு விஷயம்
6: FM 102.7
5: East FM.ca.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல் June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672894 4162899993.
3: நல்ல பாட்டு, 4 விஷயம்
4: FM 102.7 East FM.ca.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தரேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
12: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாகா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொரண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ,
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ.
10: அழகு அழகு 6477873784.
11: Financial solutions, residential, commercial, kana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal, bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406,
12: 416-908-5656.

0: ஜஸ்ட் ஆசம் நோ டென்ஷன் பேபே.
1: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

Dum chat dum chat chat chat chat.

East FM 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஒன்றாய் வாழ்ந்தால் வெற்றியும் நமதே. இத்தனை காலம் வாழும் தமிழ் போல் எங்கள் ஒற்றுமையும் வளரட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

மிக சிறப்பான நேரம் இந்த காலை பொழுது. இந்த காலை பொழுதில் உங்கள் உற்சாகத்தோடு எங்கள் உற்சாகமும் இணைந்து கொள்ளும் நேரம் இந்த இனிய காலை பொழுது.

யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எங்கள் முன்னோர்கள் வாக்கு. இந்த உலகில் பிறந்த எல்லோரையும் நேசிப்போம், இந்த உலகில் எல்லோரையும் அன்பு செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

காற்றை படைத்தாய், வானை படைத்தாய், கடலை படைத்தாய் இறைவா. காணாமிரதம் படைத்த காட்சி மிக விந்தையடா என்று சொல்லி கவிஞன் பாடுகிற பாடல்களில் இருக்கின்ற வரிகளைப் போல, இசை என்பது ஒரு இன்ப வெள்ளம், எங்களை ஒரு அமிர்த சாகரத்திலே அழைத்துச் செல்கிறது. அவ்வாறான ஒரு பாடல் அடுத்து வருகிற பாடலாக அமையும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார். நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார். நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார். நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார். நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார். நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார். நம் மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார். நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒன்றாக, மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில், நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

0: டேஸ்ட் எஃப்எம் காட்சிகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி 8 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 23 பாகி செல்சியஸ், உடல்நிலை 27 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. வார விடுமுறையை பொறுத்தவரையில் நாளை சனிக்கிழமை சூரியொளியுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 27 பாகி செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றன. 10 முதல் 15 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. திங்கள் 20 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 21 பாகை செல்சியஸாகவும் புதன் 23 பாகை செல்சியஸ் கொண்டதாக இருக்கும். புதன்கிழமை நாள் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. வியாழக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். 20 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் அடுத்த வார விடுமுறையிலும் மழையுடன் கூடியதான வானிலை இருக்கும் எனவும் எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். G7 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மாக்ரான் பிரான்சுக்கு பயணமாகியிருக்கிறார். இன்றைய தினம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்களோடு பிரதமர் மாக்ரான் சந்திப்பு ஒன்றை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் தோன்றியுள்ள பொருளாதார நெருக்கடிகளின் மத்தியில் G7 நாடுகளின் தலைவர்களின் மாநாடு பிரான்சில் நடைபெறுகிறது. இதில் முக்கியமாக ஈரானில் நடைபெறும் யுத்தம் காரணமாக தோன்றியுள்ள பொருளாதார நெருக்கடிகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபடி அமெரிக்காவினால் உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் மற்றும் புதிய வரிகள் காரணமாக ஏற்பட்டுள்ள உலக பொருளாதார குழப்பங்கள் குறித்தும் G7 நாடுகளின் தலைவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. யுக்ரைனுக்கான G7 நாடுகளின் உதவி ஒத்துழைப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவை போர் வறியர் என ரஷ்யா விமர்சித்துள்ளது. யுக்ரைனுடன் புதிய ஆயுத ஒப்பந்தம் செய்வதற்காக கனடாவை போரை தூண்டும் நாடு என ரஷ்யா சாடியுள்ளது. இதைத் தவிரவும் இந்த ஒப்பந்தம் குறித்து பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் போது யுக்ரைனிய நிறுவனமான ஏர்லாஜிக்ஸ், கனடாவின் ஹாமில்டன் ஆன்டாரியோவை தளமாக கொண்ட ஆளில்லா விமான தயாரிப்பு நிறுவனமான சென்டின் R&Dயுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் விவரங்களை வெளியிடப் போவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்ரோவா தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் யுக்ரைன் தனது முக்கிய ராணுவ தளபாடங்களை 3வது நாட்டில் மறைத்து வைக்க அனுமதிப்பதாகவும், கனடா ஒரு போர் வரி நாடாக நடந்து கொள்ளும் போது அது தனது சமாதான தூதுவர் என்ற பெயருக்கு ஏற்ப செயற்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தம் நடைபெற்று வரும் மோதலில் இருந்து கனடா லாபம் ஈட்ட முயல்வதை குறிப்பதாக கனடாவிற்கான ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையிலான யுத்தம் மேலும் நீண்ட ஆண்டுகளுக்கு நீடிப்பதை கனடா விரும்புவதாகவும் ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது. கனடா யுக்ரைனிய ஆளில்லா விமான தயாரிப்பாளர்களுக்கு இடையிலான ஒரு பெருநிறுவன கூட்டாண்மையினை கனேடிய அரசாங்கம் 2 வாரங்களுக்கு முன்பு அறிவித்தது. இந்த நிலையில் ரஷ்யாவின் மிரட்டலுக்கு கனடா பின்வாங்காது என கனேடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டேவிட் மெக்கென்டி தெரிவித்தார். கனடாவை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு ராணுவ அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் யுக்ரைனுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவை வழங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். கோரிஹோவ் சர்வதேச மேம்பால திறப்பு தாமதமடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட கோரிஹோவ் சர்வதேச மேம்பால திறப்பு தாமதமடைவதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சர்வதேச பாலத்தின் திறப்பு விழாவை ஒத்திவைக்க கனடாவும் அமெரிக்காவும் இணக்கம் கண்டுள்ளன. நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை கையாள்வதற்கு கூடுதல் கால அவகாசம் அளிப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக வின்சர் டிட்ரோயிட் பால ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த எல்லை தாண்டிய பாலத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு கூட்டு உறுதிப்பாட்டை இந்த முடிவு பிரதிபலிப்பதாகவும் இந்த பால ஆணையத்தின் இடைக்கால தலைமை நிர்வாக அதிகாரியான சக் ஆண்ட்ரூ தெரிவித்தார். கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் இந்த புதிய வின்சர் டிட்ரோயிட் மேம்பாலம் இரு நாடுகளுக்கும் ஒரு முக்கிய பொருளாதார இணைப்பாக அமையும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பாலம் திறக்கப்படுவதற்கான புதிய கால எல்லை எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த பாலம் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் சின்னம் என இந்த வாரம் கனேடிய பிரதமர் மாக்ரான் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தையும் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தையும் இணைக்கும் $6.4 பில்லியன் மதிப்பிலான இந்த மேம்பால திட்டத்தின் கட்டுமான பணிகள் 8 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த ஆண்டு பாலம் திறக்கப்படுவதை தடுப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடும் அச்சுறுத்தல்களை விடுத்திருந்த நிலையில் இந்த வாரத்தில் பாலம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் தற்போது அந்த திறப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோத்யோக் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சம்பவத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட டொரண்டோ காவல்துறை அதிகாரி, டொரண்டோவில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிச் சூடுகள் தொடர்பில் தேடுதல் ஆணைகளை செயல்படுத்தும் அவசரகால பணிக்குழுவில் அங்கம் வகித்து வந்தவர் என தெரியவந்துள்ளது. நேற்று அதிகாலை 5:40 துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளான காவல்துறை அதிகாரி சனிப்ரூக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணை ஒன்றை முன்னெடுத்த போது டொரண்டோ காவல்துறை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டது. இதில் உயிரிழந்தவர் 43 வயதான மார்க் பின்சோட்டோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார். டொரண்டோ காவல்துறை தலைவர் மைரோன் டிமிக்விஸ் செய்தியாளர்களிடம் இதுகுறித்த உறுதிப்படுத்தலை வழங்கினார். கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க துணை தூதரகத்தில் இடம்பெற்ற சம்பவம் உட்பட பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக டொரண்டோ நகரம் முழுவதிலும் காவல்துறை அதிகாரிகள் தேடுதல் ஆணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியிருந்தார். இதுபோன்ற தருணங்கள் எமது உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளும் ஆபத்துகளை நினைவுபடுத்துவதாகவும் மைரோன் சுட்டிக்காட்டினார். பிளாக் கிரீக் டீத்வே சந்திப்பு பகுதியில் உள்ள மரதா ஈட்டன்பே தொடர்மாடி குடியிருப்பில் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது அங்கு துப்பாக்கிச் சமர் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது குறித்த காவல்துறை அதிகாரி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூடை நடத்தியவர் மீதும் காவல்துறையினர் பதில் தாக்குதல் நடத்தியதில் அவரும் படுகாயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பலியான காவல்துறை அதிகாரி மார்க் பின்சோட்டோ காவல்துறையின் 18 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். 14 வயதில் ஒரு ஆண் ஒரு பெண் என இரட்டை குழந்தைகள் அவருக்கு இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய 19 வயதான சந்தேக நபர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து ஒன்டாரியோ மாகாணத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சந்தேக நபர் ஒருவர் பலியான அதிகாரியை நோக்கி ஒருமுறை சுட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து 2வது அதிகாரி அந்த சந்தேக நபரை பலமுறை சுட்டதாகவும் விசேட சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரி மோனிகா ஹுடோன் தெரிவித்தார். இந்த தேடுதல் ஆணைகள் தொடர்பான விசாரணையில் ஒரு சந்தேக நபர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக சோண்டோ காவல்துறையின் தலைவர் தெரிவித்தார். இந்த சந்தேக நபர் 19 வயதான ஜாரா ஜாவி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரை சரணடையுமாறு வலியுறுத்துவதாக மரோன் மேலும் அறிவித்தார். பணியின் போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் உயிரிழந்த டொரண்டோ காவல்துறையின் அதிகாரியின் மரணத்தைத் தொடர்ந்து டொரண்டோ பெரும்பாகத்தில் பல்வேறு காவல்துறை தலைவர்களும் நாடாளுமன்ற ரீதியில் அரசியல் தலைவர்களும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். தமது சமூகங்களை பாதுகாப்பதற்காக தமது உயிரை அர்ப்பணித்த இந்த துணிச்சல் மிக்க அதிகாரியின் இழப்பிற்காக கனடா துக்கம் அனுசரிப்பதாக பிரதமர் மாக்கானி தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்தார். காவல்துறை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் தியாகங்களையும் அபாயங்களையும் நமக்கு உணர்த்தும் ஒரு கசப்பான நினைவூட்டலாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது என ஒன்றாரியோ மாகாண முதல்வர் ரக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரியின் தாயாரை தனக்கு பல தசாப்தங்களாக தெரியும் என தெரிவித்துள்ள டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோவ் இந்த சம்பவத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இந்த துப்பாக்கிச் சூடு குறித்த செய்தியினை பேரழிவு என மிசிசாக நகர முதல்வர் கரோலின் பாரிஷ் விமர்சித்துள்ளார்.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். காட்டுக்கரு பண்பலை ESFM 102.7.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக

0: Services opening in March 2026.
1: BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4168-9552 4168-9552. லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, பிஷ் பொளிச்சது, பிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 இலங்கை செய்திகள். செமினி மனித புதைகுழியிலிருந்து 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சிறுவர்களுடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. செமினி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 22 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. நேற்று அகழ்வின் போது 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் சிறுவனுடையது என கருதப்படும் 9 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் 341 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவற்றில் 327 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேபடி மனித எண்புக்கூட்டு குவியம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எண்புக்கூட்டு குவியம் இதுவரையிலான அகழ்வுப் பணியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்புக்கூட்டு குவியலின் 23 குவியல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்கக் கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றும் அமைதி வழியிலான போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கு பலாலியைச் சேர்ந்த மக்கள் 1990 ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களுடைய சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயங்களாக காணப்படுகின்றன. இந்த நிலையில் தமது 650 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத போது அந்த காணிகளை விடுவிக்க வேண்டுமென ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் தீர்மானித்தனர். அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தினமும் அந்த போராட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் செயலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக காணி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்தது. இதன்போது வடமாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம், வலிகாமம் தெற்கு பிரதேசபையின் தவிசாளர் பிரகாஷ், பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளர் டக்ளஸ் போல் மற்றும் பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை கலைஞரை பிணையில் விடுவிக்க வேண்டும் என கோரி யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்றது. இதன்போது சொல்லிசை கலைஞர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி கேசவன் சயந்தன் சொல்லிசை கலைஞரை யாழ்ப்பாணம் சபச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் முற்படுத்தும் போது தாக்கல் செய்த அறிக்கையில் உள்ள சில சட்டமுரணான விடயங்களை குறிப்பிட்டு கலைஞருக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுவதாகவும் அது பாரதூரமான நீதி பிறழ்வு என்றும் நீதிமன்றத்தில் தமது சமர்ப்பணத்தை குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்மனுதாரர்களான சபகச்சேரி பள்ளி நிலைய பொறுப்பதிகாரி, யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பொறுப்பதிகாரி மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோருக்கு அறிவித்தல் அனுப்புவதை என்றவரை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். அறிவித்தல் திரும்பும் தகுதியினை நாளை தினமாக குறிப்பிட வேண்டும் எனவும் மன்றில் அவர் விண்ணப்பம் செய்தார். அந்த நிலையில் எதிர்வரும் 23 தேதி அறிவித்தல் திரும்பும் தகுதியாக மன்று குறிப்பிட்டு அந்த திகதிக்கு வழக்கினை ஒத்திவைத்தது. இதேவழி சொல்லிசை கலைஞர் வழக்கு நிலையில் வைக்கப்பட்டுள்ள போதிலும் குறித்த வழக்கு எதிர்வரும் 17 தேதி சபச்சேரி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கலைஞரின் கைது அடிப்படை உரிமை மீறல் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு நாளைய தினம் அல்லது எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு 2026 ஜூன் 15 முதல் 24 வரை இலங்கைக்கு தனது 2 பணத்தை மேற்கொள்ளும் என வெளிவிவகார அமைச்சர் அறிவித்தது. 2017 டிசம்பரில் சித்திரவதைக்கு எதிரான உடன்படிக்கையின் விருப்பத்தேர்வு நெறிமுறையில் இலங்கை இணைந்ததை அடுத்து ஏப்ரல் 2019 ஆண்டு தனது முதல் பயணத்தை இந்த குழு மேற்கொண்டது. இந்த குழுவில் இணைந்தவுடன் இலங்கை அரசாங்கத்தால் ஆப்காட்டின் கீழ் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தேசிய தடுப்பு பொறுமுறையினை நியமிக்கப்பட்டது. வரவிருக்கும் பயணத்தின் போது 4 பேர் கொண்ட SPT தூதுக்குழுவின் அமைச்சர் மட்டத்திலான சந்திப்புகளை நடத்துவதோடு தொடர்புடைய அரசாங்க அமைச்சகங்கள், திணைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளோடும் அவர்கள் கலந்துரையாடல்களை நடத்துவார்கள். இந்த தூதுக்குழுவினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளையும் குடிமை சமூக உறுப்பினர்களையும் சந்திக்கவுள்ளனர். இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையுடனான தமது தொடர்ச்சியான ஈடுபாட்டுக் கொள்கைக்கு இணங்கவும் அரசியலமைப்பிற்கிணங்க தாமாக முன்வந்து மேற்கொள்ளப்பட்டு தொடர்புடைய சர்வதேச ஆவணங்களின் பொறிக்கப்பட்டுள்ள தமது உடன்படிக்கை அமைப்பு கடமைகளை நிறைவேற்றும் வகையிலும் துணைக்குழுவுடன் வெளிப்படையாக ஆக்கப்பூர்வமாக மற்றும் முடிவு மறைவற்ற முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் ஆயிஷா சுகைன் முகமது மாலைத்தீவு குழு தலைவராக செயல்படுவார் என்றும் போலந்தைச் சேர்ந்த ஜூலியன் சிபெக் மற்றும் குரோஷியாவைச் சேர்ந்த அனிகா டாம்சிக், ஜோர்ஜியாவைச் சேர்ந்த நிக்கா குவாட்ஸ்கோலி ஆகியோர் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அரசு புலனாய்வுச் சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ்சாலை தாக்கல் செய்த ரீட் மனு மீதான மேலதிக பரிசீலனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை ஒத்திவைத்தது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரியே சுரேஷ்சாலை இந்த மனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இந்த மனு மீதான பரிசீலனை நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் வருண் ஜெயசுந்தரவை கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ இந்த கட்டத்தில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சட்டம் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். உயர்த்த ஞாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து நியாயமான காரணங்களின்றி தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி வருண் ஜெயசுந்தரவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு இந்த விடயங்களை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:36.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, Kaapukal, Thodikal, Chains from $5. Innum Aangal Pengal Siruvar Sirumiyarukkana Eeralam Aadi Therivugal, Aabaranangal, Parasu Porutkal, Poojai Porutkal Anaithum Maaperum Malivu Vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
2: செய்யலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: Vidya Sagar live in concert. I Clean Canada வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resort-இல். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resort-இல். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-1200-1256.
4: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 7:46. குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
5: பட்டு பட்டு பூச்சி போல.

0: 7:50 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். ஈரானுடனான மோதலை முடிவிற்கு கொண்டுவரும் நோக்கில் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த கடல்வழி பாதையான ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான இந்த ஒப்பந்தம் அடுத்த வார இறுதிக்குள் உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அமெரிக்காவுடனான சாத்தியமான உடன்படிக்கை குறித்து ஈரான் இன்னமும் முடிவு எதனையும் எடுக்கவில்லை எனவும் பேச்சுவார்த்தைகளில் தமது சிவப்பு கோடுகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயிப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். உடன்படிக்கையை கையெழுத்தாகும் நேரம் மற்றும் இடம் குறித்து வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் ஊகங்கள் மட்டுமே எனவும் இதுவரை ஒப்பந்தம் குறித்த விடயங்கள் இறுதி செய்யப்படவில்லை எனவும் அவர் கூறினார். இருதரப்பு பேச்சுவார்த்தை உரையின் பெரும்பகுதி ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு விட்ட போதிலும் பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா தனது நிலைப்பாடுகளை தொடர்ந்தும் மாற்றிக்கொண்டே வருவதால் இந்த பேச்சுவார்த்தை இழுபறி நிலையில் இருப்பதாகவும் இஸ்மாயில் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்தம் மற்றும் உடன்படிக்கை குறித்து தொடர்ந்து பேசி வரும் நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து இந்த அதிகாரப்பூர்வமான மறுப்பு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மாலுமிகளை கொண்ட வணிக கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய 3 தாக்குதல்களில் 3 மாலுமிகள் உயிரிழந்ததை அடுத்து கப்பல்கள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்காவை இந்தியா வலியுறுத்தியது. ஈரானுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து மீது கடந்த ஏப்ரல் 13 அமெரிக்கா விதித்த கடல்சார் முற்றுகைக்கு பின்பு பதிவான உயிரிழப்புகள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முற்றுகையின் கீழ் இதுவரை அமெரிக்க படைகள் 8 கப்பல்களை செயலிழக்கச் செய்ததோடு 100 அதிகமான கப்பல்களை திருப்பி அனுப்பின. இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டார். தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் விரைவில் திரும்புவதற்கு ஏதுவாக பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகளுக்கு இந்தியா அழைப்பு விடுப்பதாகவும் அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற தாக்குதலில் இந்த வாரத்தில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒமான் கடற்பரப்பிற்கு அப்பால் செட்டபெல்லோ என்ற எண்ணிக்கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து புதுடெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரி அழைத்த இந்தியா தனது கடுமையான கவலைகளை வெளியிட்டதாகவும் ஜெய்ஷ்வால் கூறினார். இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டிலகம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க படைகளின் உத்தரவுகளுக்கு கப்பல் ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் கீழ்ப்படிய தவறியதால் செட்டபெல்லோ கப்பலின் இயந்திர அறையை குறிவைத்து துல்லியமான வான்வழி தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. அத்துடன் இந்த கப்பல் ஈரானில் இருந்து எண்ணெயை கொண்டு செல்ல முயன்றதன் மூலம் தற்போதைய முற்றுகை சட்டத்தை மீறியதாகவும் அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளையகம் கூறியது. எனினும் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகளை கப்பலை நிர்வகிக்கும் நிறுவனம் முற்றாக மறுத்துள்ளது. தமக்கு எந்தவித எச்சரிக்கைகளும் வழங்கப்படவில்லை எனவும் தாம் இந்த எச்சரிக்கையினையும் புறக்கணிக்கவில்லை எனவும் ஈரானிய மசூதினை ஏற்றுச் செல்லவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள அந்த நிறுவனம் இதுகுறித்து வெளிப்படையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ரேடர் கட்டமைப்பை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். ரேடர் வசதிகள் மற்றும் வானூர்தி போக்குவரத்து மேலாண்மை உபகரணங்களுக்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டதாக குவைத்தின் சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபை அறிவித்தது. முன்னதாக அமெரிக்க அண்மையில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களின் 18 இலக்குகளை தாம் தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை முன்பு அறிவித்திருந்தது. அமெரிக்காவின் பிரபல விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் பொது வர்த்தக நிறுவனமாக மாறுவதற்கு முன்பாக நிதி நிறுவனங்களிடமிருந்து $75 பில்லியன் நிதியை திரட்டியது. இதன் மூலம் வரலாற்றில் மிக அதிக மதிப்புடைய பங்குச்சந்தை பட்டியலிடலாக அதனுடைய பங்கு பரிவர்த்தனை அமையவிருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின்படி ஒரு பங்கின் விலை $135 நிர்ணயிக்கப்பட்டு பங்குகள் விற்பனை செய்யப்பட்டன. இதன் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஆரம்ப சந்தை மதிப்பு சுமார் $1.8 டிரில்லியன் எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்டியலின் ஊடாக உலகின் பெரும் பணக்காரரான எலன் மாஸ்க் உலகின் முதலாவது ட்ரில்லியனர் என்ற அந்தஸ்தை பெறுகின்றார். நிறுவனம் பொது வர்த்தகத்திற்கு வந்தாலும் எலன் மாஸ்க் 84% வாக்குரிமையுடன் கூடிய பங்குகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதீத அதிகாரம் காரணமாக எலன் மாஸ்க் இணைய நிறுவனங்களை ஸ்பேஸ் எக்ஸ் கையகப்படுத்துவது போன்ற முடிவுகளை அவரே தனித்து எடுக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் மனம் பேசுவதை கவனமாக கேளுங்கள். நாம் தினமும் 60,000-க்கும் மேற்பட்ட எண்ணங்களால் நிறைந்திருக்கிறோம். அதில் 80% எதிர்மறையான எண்ணங்களாக மாறிவிடுகின்றன. என்னால் முடியாது என்பதை, இதை இப்படி செய்யலாமா என்று மாற்றும் பழக்கம் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது என்னால் இதை கடக்க முடியும் என்று ஒருமுறை சொல்லி பாருங்கள். அது மிகப்பெரிய நம்பிக்கையாக ஆறுதலாக அமையும் என்பதோடு அந்த சவாலை எதிர்கொள்வதற்கான மனோதிடத்தையும் உங்களுக்கு வழங்கும். மனம் ஒரு தோட்டம். நல்ல விதைகளை விதைத்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய நாள் நேர் எண்ணங்களால் நிறையட்டும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 23 பாகி செல்சியஸ், உடல்நிலை 27 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்வு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. வார விடுமுறையை பொறுத்தவரையில் நாளை சனிக்கிழமை சூரியனுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 27 பாகி செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றன. 10 முதல் 15 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு 21 பாகி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. திங்கள் 20 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 21 பாகை செல்சியஸாகவும் புதன் 23 பாகை செல்சியஸ் கொண்டதாக இருக்கும். புதன்கிழமை நாள் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. வியாழக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். 20 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் அடுத்த வார விடுமுறையிலும் மழையுடன் கூடியதான வானிலை இருக்கும் எனவும் எதிர்வு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. கனடாவை போர் வறியர் என ரஷ்யா விமர்சித்துள்ளது. யுக்ரைனுடன் புதிய ஆயுத ஒப்பந்தம் செய்வதற்காக கனடாவை போரை தூண்டும் நாடு என ரஷ்யா சாடியுள்ளது. இதை தவிரவும் இந்த ஒப்பந்தம் குறித்து பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் போது யுக்ரைனிய நிறுவனமான ஏர்லாஜிக்ஸ், கனடாவின் ஹாமில்டன் ஆன்டாரியோவை தளமாக கொண்ட ஆளில்லா விமான தயாரிப்பு நிறுவனமான சென்டின் ஆர்என்டிஓவுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் விவரங்களை வெளியிடப் போவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்ரோவா தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் யுக்ரைன் தனது முக்கிய ராணுவ தளபாடங்களை 3வது நாட்டில் மறைத்து வைக்க அனுமதிப்பதாகவும், கனடா ஒரு போர் வரி நாடாக நடந்து கொள்ளும் போது அது தனது சமாதான தூதுவர் என்ற பெயருக்கு ஏற்ப செயற்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தம் நடைபெற்று வரும் மோதலில் இருந்து கனடா லாபம் ஈட்ட முயல்வதை குறிப்பதாக கனடாவிற்கான ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையிலான யுத்தம் மேலும் நீண்ட ஆண்டுகளுக்கு நீடிப்பதை கனடா விரும்புவதாகவும் ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது. கனடா யுக்ரைனிய ஆளில்லா விமான தயாரிப்பாளர்களுக்கு இடையிலான ஒரு பெருநிறுவன கூட்டாண்மையினை கனேடிய அரசாங்கம் 2 வாரங்களுக்கு முன்பு அறிவித்தது. இந்த நிலையில் ரஷ்யாவின் மிரட்டலுக்கு கனடா பின்வாங்காது என கனேடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டேவிட் மெக்கென்டி தெரிவித்தார். கனடாவை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு ராணுவ அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும், யுக்ரைனுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவை வழங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். செமினி மனித புதைகுழியிலிருந்து 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில், சிறுவர்களுடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. செமினி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணியின் 22ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. நேற்று அகழ்வின் போது 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில், ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் சிறுவனுடையது என கருதப்படும் 9 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் 341 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும், அவற்றில் 327 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவழி மனித எண்புக்கூட்டு குவியம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எண்புக்கூட்டு குவியம் இதுவரையிலான அகழ்வுப் பணியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்புக்கூட்டு குவியலின் 23வது குவியல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான மோதலை முடிவிற்கு கொண்டுவரும் நோக்கில் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த கடல்வழி பாதையான ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான இந்த ஒப்பந்தம் அடுத்த வார இறுதிக்குள் உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அமெரிக்காவுடனான சாத்தியமான உடன்படிக்கை குறித்து ஈரான் இன்னமும் முடிவு எதனையும் எடுக்கவில்லை எனவும், பேச்சுவார்த்தைகளில் தமது சிவப்பு கோடுகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகோய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். உடன்படிக்கையை கையெழுத்தாகும் நேரம் மற்றும் இடம் குறித்து வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் ஊகங்கள் மட்டுமே எனவும், இதுவரை ஒப்பந்தம் குறித்த விடயங்கள் இறுதி செய்யப்படவில்லை எனவும் அவர் கூறினார். இருதரப்பு பேச்சுவார்த்தை உரையின் பெரும்பகுதி ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு விட்ட போதிலும், பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா தனது நிலைப்பாடுகளை தொடர்ந்தும் மாற்றிக்கொண்டே வருவதால் இந்த பேச்சுவார்த்தை இழுபறி நிலையில் இருப்பதாகவும் இஸ்மாயில் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்தம் மற்றும் உடன்படிக்கை குறித்து தொடர்ந்து பேசி வரும் நிலையில், ஈரான் தரப்பிலிருந்து இந்த அதிகாரப்பூர்வமான மறுப்பு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:15.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. ஆகஸ்ட் 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட் ஸ்கார்ப்ரோ 6479804779.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-1200-1256.
8: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 8:18.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பொருளாதார நெருக்கடி ஏன் ஏற்படுகிறது, அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் குறித்து நாம் சரியான பாதையில் பயணம் செய்கிறோமா? இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. மனிதர்கள் தங்களுடைய தேவைகள் மற்றும் விருப்பங்கள் என்கின்ற இரண்டுக்கும் இடையில் ஊசலாடி கொண்டிருக்கின்ற தெரிவுகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார நெருக்கடியில் தவிர்க்க முடியாத வகையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மக்களுக்கு, உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு பணம் தொடர்பிலான சவால் மிக்கதான சூழல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. உலக பொருளாதாரம் எப்படியாக இருந்தாலும், அது வளர்ச்சி போக்கில் இருந்தாலும் சரி, வீழ்ச்சி போக்கில் இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய வருமானம் மற்றும் செலவினங்களுக்கு இடையில் காணப்படக்கூடிய இடைவெளி. அந்த இடைவெளியை திட்டமிட்ட வகையில் சமன் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படாமல் அந்த இடைவெளி தொடர்ச்சியாக அதிகரித்து செல்கிறது, அல்லது ஊதி பெருக்கப்படுகிறது. இதுதான் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். இந்த பண நெருக்கடி

மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய பொருளாதார நிலைதான் என்று சொல்கிறது ஒரு ஆய்வு. இப்படியான பொருளாதார நெருக்கடி காரணமாக எழக்கூடிய அழுத்தங்கள் அல்லது மனச்சோர்வுகளுக்கு உட்படாமல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி என்பது தொடர்பில் நோ வரீஸ் என்கின்ற புத்தகம் பேசுகிறது. இந்த புத்தகத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெரார்ட் டில்லியான் என்பவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் பணக்காரராவது எப்படி என்பதை சொல்லக்கூடிய புத்தகங்கள் ஏராளம் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகம் அப்படியாக அல்ல. இந்த புத்தகம் என்பது நீங்கள் கவலை இல்லாமல் எப்படி இருக்கலாம், பணம் சார்ந்த தொழிலிலே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை சொல்வதே என் வேலை என்று சொல்கிறார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். இந்த புத்தகம் பணம் சம்பாதிப்பது குறித்து பேசுமே தவிர பிரதான நோக்கமாக அது இருக்காது என்பதையும் அவர் ஆரம்பத்திலேயே கோடிட்டு காட்டிவிடுகிறார். பண நெருக்கடியால் உருவாகும் மன அழுத்தத்தை, அதாவது ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ், குறைப்பது எப்படி என்பதை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த நோ வரீஸ் என்ற புத்தகம். இன்றைய காலத்தின் தேவையாகவும் அது இருக்கிறது. உலகின் பல கோடி பேர் பண நெருக்கடியால் உருவாகும் மன அழுத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நடுஇரவில் அவர்களை தூங்காமல் விழிக்க வைக்கிறது. இந்த மாதத்துக்கான வீட்டு செலவுகளை எவ்வாறு வழங்கப் போகிறோம், கடனுக்கு கட்ட வேண்டிய தொகையை எப்படி செலுத்தப் போகிறோம், வாங்கிய கடன் தொகையை இப்போது வட்டியோடு சேர்த்து எப்படி செலுத்துவது, கிரெடிட் கார்டு பில்ஸ், யூட்டிலிட்டி பில்ஸ், இப்படி எங்களை சுற்றி ஓயாமல் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அகோரமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதே. இந்த பணம் சார்ந்த கவலைகளில் தான் நாம் தொடர்ச்சியாக உழன்று கொண்டிருக்கிறோம். இவ்வாறு கடன் மற்றும் பணம் சார்ந்த நெருக்கடிகளில் உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தீர்வை எப்படி வழங்கலாம், சுலபமாகவும் விரிவாகவும் பணம் சம்பாதிப்பதற்கு வழி இருக்கிறதா என்பதைத்தான் பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிக வட்டி என்கின்ற ஆசை வார்த்தைகளில் சிக்கி ஏமாற்று திட்டங்களில் இருக்கின்ற பணத்தையும் போட்டுவிட்டு மோசமாகி இன்னும் நிலைமைகளை மோசமாக்குகிறார்கள். குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவு லாபம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள்தான் இன்று கனடாவை பொறுத்தவரையில் பலருடைய பொருளாதார நெருக்குவாரத்திற்கு காரணமாக இருக்கிறது. குறிப்பாக 2021-22 காலப்பகுதியில் வீட்டுச் சந்தையில் ஏற்பட்ட அதீத அதிகரிப்பை காரணமாக கொண்டு வீட்டுச் சந்தையில் முதலீட்டால் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவிலான பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்தில் பலரும் மேற்கொண்ட முதலீடுகள், அதன் பின்னர் வந்த பொருளாதார தளம்பல், வட்டி வீத அதிகரிப்பு, வீடுகளின் விலைச்சரிவு, இவற்றின் காரணமாக அவர்கள் இருந்த நிலையை விட மோசமான நிலைக்கு அவர்களை கொண்டு சென்று விட்டிருக்கிறது. அதே போன்ற நிலைமை பங்குச் சந்தையிலும் இருக்கிறது. பங்கு பரிவர்த்தனையில் காணப்படக் அல்லது பெனி ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய குறைந்த செலவில் நீங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய பங்குகளின் பரிவர்த்தனை என்பது அதிகளவு லாபத்தை ஈட்டித்தருகிறது என்று பங்கு பரிவர்த்தனையில் ஈடுபட்டவர்கள் காட்டிய ஆசையின் காரணமாக அவ்வாறான பங்குகளில் அதிகமாக முதலிட்டு அந்த பங்குகள் எதிர்பார்த்த அளவிற்கு விற்பனையாகாமல் அல்லது எதிர்பார்த்த அளவில் விலை போகாமல் கொள்வனவு விலையை விட மோசமாக சரிவை கண்டதாலும் பலர் தங்களுடைய வருவாயை இழந்திருக்கிறார்கள். ஆக இதில் இருக்கக்கூடிய இந்த பொது ஒற்றுமை என்னவென்றால், குறுகிய காலத்தில் ஒரு பெரிய அளவிலான முதலீட்டை தாங்கள் அல்லது முதலீட்டு லாபத்தை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு விடயம்தான் அவர்களை அவ்வாறாக பொருளாதார சிக்கலுக்குள் தள்ளிவிட்டிருக்கிறது. இந்த தவறான முடிவுகள் தான் பண நெருக்கடிக்கு காரணமாகவும் அதன் நீட்சியான மன அழுத்தத்திற்கு காரணமாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் என்பது வாழ்க்கையிலேயே நாங்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள், திருமணம், குழந்தை பெறும், வேலை போன்ற விடயங்களில் உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் போலவே இதுவும் அதிகரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு குணாதிசயத்தை இது கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் இது எங்களுடைய வாழ்க்கையை மிக கடினமாக மாற்றிவிடுகிறது. பண நெருக்கடியால் உருவாகும் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் என்பது உண்மையில் தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று, அது தேவையற்ற ஒன்று அல்ல. அதை நாம் தள்ளி வைக்க முடியும் அல்லது அதை நாங்கள் கடந்து செல்ல முடியும். இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நாங்கள் வாழ முடியும். அதற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்கிறது இந்த நோ ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகம். பணம் இல்லாதவர்களுக்குத்தான் பிரச்சனையா, பணம் இருக்கின்றவர்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்காதா, இப்படியான பல கேள்விகள் இருக்கும். உண்மையில் மற்றவர்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லை, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிறைய வருமானம் வருகிறது, நிறைய சொத்து இருக்கிறது, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கிறது, செலவு அதிகமாக இருக்கிறது, அதனால் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி உண்மையில் அதிகளவு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அல்லது அதிகளவு வருவாயை பெறக்கூடியவர்களும் இவ்வாறான ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறார்கள். சரியான முறையில் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாவிட்டால் அது யாருக்கும் தாக்கும். அது பண வருவாய், கடன் அல்லது வருமானத்திற்கும் செலவினத்திற்கும் இடையிலான இடைவெளி என்பவற்றை தாண்டி எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுகிறீர்கள், எப்படியாக அதனை கையாளுகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். பணக்காரராவது என்பது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துமே தவிர ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து

விடுவிக்காது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஆக உங்களிடம் பணம் இருக்கிறது, பணம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகரிக்கலாம். அதாவது நீங்கள் விரும்பியதை வாங்கலாம், அல்லது பெரிய அளவிலான செலவினங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒரு லக்ஷரியான லைஃபை வாழலாம். ஆனால் அந்த லக்ஷரி லைஃப் டசன்ட் மீன் தட் யூ ஆர் இன் எ நான் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் ஸ்டேட். நீங்கள் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இல்லாத நிலையில் இல்லை என்பதை இந்த லக்ஷரி லைஃப் காட்டாது. எங்களுடைய பலருடைய தேவையாகவும் இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பதற்கான வழி என்பது அதிகளவான பணத்தை சேர்த்துக் கொள்வது என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதாவது அதிகளவான இன்கம் எங்களுடைய கவலைகளை போக்கி எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் செய்துவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இது தவறு. ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நாம் வாழ எங்களுடைய நிதி விவகாரங்களை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. வெறுமனே வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமாக இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நாம் விடுபட்டு விட முடியாது. இதைத்தான் இந்த புத்தகம் பேசுகிறது. ஆகவே ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் காரணிகள் இருக்கின்றன. அவை எவை என்பது பற்றி ஜெரார்ட் டிலியான் பேசியிருக்கிறார் இந்த புத்தகத்தில். பணம் குறித்த அணுகுமுறை என்றால் என்ன? அதை ஒரு உதாரணமாக எப்படியாக நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஒரு பேராசிரியர், ஸ்மார்ட்டான ஒரு PhD முடித்தவர், பல்வேறு போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று ஒரு பன்முக திறமையாளராக அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். பேராசிரியர் பணி இல்லாமல் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்த்தால் அவரிடம் ஏராளமான பணம் பெறும் வாய்ப்பிருந்தாலும் அவர் பேராசிரியராக மட்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? அவருக்கு வரலாறு பிடித்திருக்கலாம். கார்ப்பரேட் நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது குறைவான வேலை, குடும்பத்துடன் செலவிட போதுமான நேரம், ஓரளவிற்கு ஃபிளெக்சிபிளான ஒர்க் என்வாயன்மெண்ட் என்பதன் காரணமாக அவர் தன்னுடைய பணியை மட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கலாம். அதாவது தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள் அவர் இருக்கலாம். பணத்தின் மீது பெரிய ஆசை இல்லாமல் இருக்கலாம். பணம் என்பது எங்களுடைய சாய்ஸ், எங்களுக்கு அனைவருக்கும் பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தெரிவுதான் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டிருக்கலாம். உண்மையில் அந்த தெரிவு, அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன்ஸை வைத்துக்கொண்டு அவர் அதிக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் அதி உச்ச பதவியை நோக்கி நகர்ந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் அவர் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டு ஒரு பேராசிரியராக சாதாரணமான சம்பளத்தில் வேலைக்கு இருக்கிறார் என்றால் அவருடைய தெரிவு என்பது என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்படியான பர்சனலான ஸ்டோரிஸ் அல்லது பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. பணத்தின் மீது பெரியளவு ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர், பணத்தின் மீது பெரிய ஆசை இருக்கக்கூடிய ஒருவர், இவர்களுக்கிடையில் காணப்படக்கூடிய வேறுபாடு, இவர்கள் இருவரும் எவ்வாறு இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் என்பதை வைத்திருக்கிறார்கள், அது எப்படி மேனேஜ் பண்ணுகிறார்கள், இப்படி பல விடயங்களை நாங்கள் ஆராய்வதற்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்கும். நாம் அனைவரும் எவ்வளவு பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. எனக்கு எவ்வளவு பணம் இந்த 2026 பிறக்கின்ற போது கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது நிம்மதியாக இருக்கலாம். இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியது ஒரு தெரிவுதான். எவ்வளவு பணம் வந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், எவ்வளவு பணம் வந்தால் நாம் திருப்தியாக இருக்கலாம். இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு எங்களுடைய அன்றாட பாடுகளுக்கு ஏற்ற வகையில் ஒரு வருமானம் வந்தால் அது ஒரு திருப்திகரமான வாழ்க்கை. அதை தாண்டி பணம் ஏராளமாக இருக்குமாக இருந்தால் இப்போது அமெரிக்காவில் ஒருவருக்கு மிகப்பெரிய அளவிலான அந்த லாட்ரி கிடைத்திருக்கிறது. நேற்றிரவு 1.5 பில்லியன் டாலர்கள் அளவிலான மிகப்பெரிய லாட்ரி ஒன்று கிடைத்திருக்கிறது. கனடாவில் இன்று யாருக்காவது இந்த 80 மில்லியன் டாலர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதிகளவு பணம் கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கலாமா, அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான பணம் கிடைத்தால் நிம்மதியாக இருக்கலாமா? இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. இவைதான் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் என்ற ஒரு விஷயம். இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி நாங்கள் பேசுகின்ற போது எங்களிடம் பணம் சேர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சில டிசிப்ளின்ஸ் கடைபிடிக்க வேண்டும். அது சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகள் அல்லது சரியான நகர்வுகள் தான் எங்களிடம் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அவ்வாறான அந்த டிசிப்ளின் தான் எங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் இது எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்பது பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. 5 பிரிவுகளாக இந்த புத்தகம் பேசுகிறது. முதல் பகுதி பணம் குறித்த எங்களுடைய அணுகுமுறை எப்படியாக இருக்கிறது என்பதை விளக்குகிறது. 2வது பணத்துடனான உறவை எப்படி சரியாக வைத்துக் கொள்வது, எப்படி கணவன் மனைவிக்கு இடையிலான உறவுகள், குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலான உறவுகள் சரியாக இருக்க வேண்டுமோ அதுபோல் பணத்திற்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மணி அண்ட் மீ மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த உறவை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது. அடுத்தது
மூன்றாவதாக, இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நிர்வகிப்பது, ஹவு டு மேனேஜ் த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ். அதில் மிக முக்கியமாக இந்த கடன் சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எப்படி குறைப்பது, இது பற்றியெல்லாம் விளக்குகிறது இந்த புத்தகம். நான்காவதாக, இந்த ரிஸ்க் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த ரிஸ்கால் வரக்கூடிய ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நிர்வகிப்பது, குறைப்பது என்பது குறித்து பேசுகிறது. ஐந்தாவது, ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை சரிவிறக நிர்வகிப்பதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விடயங்கள் எல்லாம் வரிசையாக வந்து சேரும், அது எப்படி நடக்கும், அந்த மேஜிக் எப்படி என்பதை இந்த புத்தகம் பேசுகிறது. ஆகவே இன்றைய நிலையில் நான் நினைக்கிறேன், பலரும் இவ்வாறான பொருளாதார நெருக்குவாரங்களால் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது அதனால் தள்ளாடி கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்ற நிலையில் அதை எப்படி குறைப்பது அல்லது தவிர்ப்பது, அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஜெரார்ட் டிலியான் எழுதிய நோ வாரிஸ் என்கின்ற புத்தகம் பேருதவியாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இந்த வருடத்தின் இறுதி புத்தக பரிந்துரையாக இந்த புத்தகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் நாம் விரும்புகிறோம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜ் பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதேவேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமௌண்டாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஓன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக more than $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம், மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 அமௌண்ட்டுடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
1: நீங்களும் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7
1: ஸ்காம்ப்ரோவில் சரவணபவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் Dr. Sabisan Dental Office 416-666-7770
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி ஆட்டிசம் டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம் மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா ஃபைனான்சியல் அட்வைசர் 416-558-2551 416-558-2551 லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில் தவசீலி மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள் கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150 சிறப்பு சலுகைகள் முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி குழந்தைகளுக்கு இலவச அனுமதி 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம் அழையுங்கள் 6479 226-647-549-0059
4: வேலை இழந்து விட்டீர்களா டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் அன்பெய்ட் வேஜஸ் ராங்ஃபுல் டிஸ்மிசல் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள் 6477-665189 எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 6477-665189
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ் இருவழி சேவை அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் மார்க்கம் 416-724-6666 சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் தரம் தராதரம் நிரந்தரம்
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: 8:52

102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமணன் சந்திரசகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கிறோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .சி என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். புதம்புதிய காலை இப்பொழுதே சூரிய ஒளிச்சத்துடன் வரவேற்றிருக்கின்றோம். வெப்பநிலை உயர்வும் காலையிலேயே ஏற்பட்டிருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 12 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் ஜூன் 12 பிறந்தநாள் திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். வெள்ளிக்கிழமை வேறு, தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் கூட கொண்டாட்டமான 2 அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

கேட்டு இனிமையான பாடலோடு நேற்று இரண்டு நாளை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய காலை இப்பொழுதிலும் காலை 9:07 ஆகி இருக்கின்றது. உற்சாகமான இந்த காலை இப்பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை ஓஷோ தந்திருக்கின்ற சிந்தனைகளில் ஒன்று, வாழ்க்கையை இயந்திரத்தனமாக வாழாமல் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்யுங்கள். தியானம் என்பது மனதை அடக்குவதல்ல, அதை அமைதியாக கவனிப்பது என்பதை ஒரு முக்கியமான சிந்தனையாகவும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் பெரும்பாலான செயல்களை வந்து செய்ய வேண்டுமே என்று சொல்லி அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் செய்கின்ற செயலை விழிப்புணர்வோடு செய்வது என்பதுதான் நாங்கள் அதை மிக சரியாக செய்வதற்கும் அல்லது அதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிப்பதற்குமான வாய்ப்பை வழங்கும். எனவே ஏதோ கடனே என்று சொல்லி நாங்கள் எங்களது அன்றாட கடமைகளில் ஈடுபடாமல் இந்த வாழ்க்கையை வந்து அனுபவிப்பதற்கு முயல வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான செய்தியாக இங்கு பகிர்ந்திருக்கிறார்கள். தியானம் செய்கின்றோம், ஆனால் அப்போது நாங்கள் மனதை அடக்குவதற்கு முற்படுகின்றோம். எங்களை மீறி அந்த மனது வந்து அப்போதுதான் மிக அதிகமாகவே அலைப்பாய தொடங்கும். ஆனால் ஓஷோ என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னார், மனதின் இந்த அலைப்பாயும் தன்மையை நாங்கள் அமைதியாக கவனிக்கின்ற போதுதான் அது எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் எங்களால் முயற்சிக்க முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே தியானத்தின் ஆரம்பம் கண்டிப்பாக எங்களது மனதை அமைதியாக கவனிப்பதாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் சொல்லி செய்து நாங்கள் எங்களை பழக்கப்படுத்திக் கொண்டால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் மனதை கையாள்வது தொடர்பாக நகரக்கூடியதாகவும் இருக்கும். எனவே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பாக ஓஷோ தந்திருக்கின்ற சிந்தனைகளில் இதுவும் ஒன்று, மிக முக்கியமான ஒரு விடயமும் கூட. இயந்திரத்தனமாக இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்தல் என்பது அவசியம். அடுத்ததுதான் தியானம் தொடர்பானது, மனதை அடக்காமல் அதை அமைதியாக கவனிப்பதன் மூலமாக அதன் அலைபாயும் தன்மையை நாங்கள் இடை போடலாம். அதை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் முயற்சித்தும் பார்க்கலாம். அது கைகூடுகின்ற போது நாங்கள் அந்த தியானத்தின் அடுத்த படிகளையும் கூட முயல முடியும் என்பதைத்தான் அழகான இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே விழிப்புணர்வு என்பது எப்போதும் எங்களுக்கு அவசியம் ஆகின்றது. ஒவ்வொரு நாளின் செயலை செய்வதற்கும் சரி, அல்லது பெரிய பெரிய எங்களது எதிர்கால லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற போதும் சரி, அல்லது தியானம் போன்ற மனதை கவனிக்கக்கூடிய விடயங்களை செய்கின்ற போதும் சரி, நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் என்பதைத்தான் இன்றைய காலை பொழுதின் முக்கியமான சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். வெப்பம் மிகுந்திருக்கின்ற நாட்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மாற்றம் வரப்போகின்றது. வார இறுதியிலேயே சற்று குறைந்திருக்கும். அடுத்த வாரம் அதிக வெப்பம் இல்லாமல் நல்ல வெப்பநிலை நீடிக்கின்ற ஒரு வாரமாகவும் இருக்கும். இப்போது காலை பொழுது சொன்னால் 23-28 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். வானம் தெளிவாக இருக்கின்றது, பெரும்பாலும் கொஞ்சம்தான் முகில் கூட்டங்கள். எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. வெளிச்சமான ஒரு வெள்ளிக்கிழமையை வரவேற்றிருக்கின்றோம். இன்றைக்கு நிறைந்த வெளிச்சம் தொடர்ந்திருக்கும். மாலை பொழுதிலெல்லாம் முகில் கூட இல்லாமல் முழுமையாக சூரியனுக்குரியதாகவே வானம் மாறப்போகின்றது. 8:59 தான் சூரிய அஸ்தமனம் இன்றைக்கு நடக்கும். எனவே 9 வரைக்கும் நாங்கள் தாராளமாகவே வெளிச்சத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையும் கூட அனுபவிக்கலாம். வெப்பநிலை உயர்வு நேற்றிலும் பார்க்க சற்று குறைவாகத்தான் இருக்கும். 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 31 நாங்கள் உணரப்போகின்றோம். இன்று பிற்பகல் வேளையில் இரவு பொழுதில் 17-16 டிகிரி செல்சியஸை உணர இருக்கின்றோம். எனவே நேற்றிலாம் 22 டிகிரி செல்சியஸ் உணர்நிலை நீடித்தது இரவு வேளை, அதிலும் பார்க்க சற்று குறைவு. எனவே அதிக வெப்பம் இல்லாத ஒரு இரவு வெளியாகவும் கூட இருக்கும் என்பது பலருக்கும் சந்தோஷமான ஒரு விடயமாகவும் இருக்கும். வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 25 வெப்பநிலை, 28 வரை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை தான் மழைக்கான சாத்தியங்களை கொண்டிருக்கின்றது. காலையில் 5-10 மில்லிமீட்டர், மதிய வேளை 10-15 மில்லிமீட்டர் என்று சொல்லி மழையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லித்தான் காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகு மாலையில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கலாம். எனவே மழைக்கான சாத்தியங்கள் சற்று அதிகமாகவே வருகின்ற வார இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லப்படுகின்றது. வெப்பநிலையும் குறைந்து 20 இருக்கும். 21 தான் உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை 19 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகிலணிந்திருக்கும். செவ்வாய்க்கிழமையும் வெளிச்சத்தோடு நாங்கள் பகல் பொழுதை எதிர்பார்க்கலாம். 20 வெப்பநிலை, 21 உணரப்போகின்றோம். இரவு அடுத்த புதன் மழை தரலாம். கொஞ்சம் வெளிச்சமும் கூட பகல் வேளை இருக்கும். 21 வெப்பநிலை, 23 உணரப்படும். இரவு வேளை வியாழக்கிழமை காலை மதியம் மழை இப்போது சொல்லப்படுகின்றது. 20 வெப்பநிலை, 21 உணரப்போகின்றோம். எனவே அடுத்த வாரம் இந்த வெப்பம் தொடர்பான கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாமல் மழையோடு கூடிய சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய வார நாட்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் என்பது தொடர்பாகவும் இப்போதைய காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 9:12 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கிய கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
7: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:25 வெள்ளிக்கிழமை காலை பொழுது. இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால், 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் குறைவாக தான் காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் மக்கவன் ரோடை அண்மித்த பகுதியில் தான் குறைந்தளவு தூரம். எக்ஸ்பிரஸில் குறைந்த தாமதங்கள் தென்படுகின்றன. பெரும்பாலான இடங்களில் அதிக தாமதம் இல்லாமல் நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். லெஸ்லி ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்து பேவியூ வரைக்கும் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் தென்படுகின்றன. பேவியூ தாண்டி பயணிக்கின்ற போது யங் ஸ்ட்ரீட்டை அண்மித்த பகுதியில் இருந்து அவென்யூ ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்களும் கூட எதிர்கொள்ளப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் மீண்டும் தாமதங்கள் ஆரம்பித்து தொடர்ச்சியாக காணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. மார்டின் க்ரோவ் ரோட் வரைக்குமே தாமதங்கள் தொடர்ந்திருக்கின்றது. ஆனால் அதிக அளவில் இல்லை, குறைந்த தாமதங்கள் தான் நிலவுகின்றது வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில். ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 4-7 பகுதிகளில் தாமதங்கள் ஆரம்பிக்கிறது. மார்டின் க்ரோவ் ரோடுக்கு முன்னர் தாமதங்கள் அதிகரித்து கிப்ளிங் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்கள் தொடர்ந்திருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த வாகன நெரிசல்கள் தான் ஹைவே 400 வரைக்கும் தொடர்ச்சியாக காணப்படுகின்றன. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் தாமதங்கள் சற்று உயர்கின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது. தொடர்ந்து பயணிக்கையில் பேவியூ பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் ஈஸ்ட் பவுண்டிலும் நீங்கள் சற்று வாகன நெரிசல்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்டில் 401 அண்மித்த பகுதியில் தாமத நிலைமைகள் சற்று அதிகம் இருக்கின்றது. யோக்மில் ஸ்டாண்டிய இடங்களிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் எக்லிங்டன் வரைக்கும் இருக்கின்றன. அதன் பின்பு தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம் டிவிபி சவுத் பவுண்டில். டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டன் பகுதியிலிருந்து தாமதங்கள் யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்த அளவில் காணப்படுகின்றன. 404 சவுத் பவுண்ட் ஃபிஞ்ச் தாண்டிய இடங்களில் தாமத நிலைமைகள் ஆரம்பித்து 401 வரைக்கும் இருக்கின்றது. வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது 404 சவுத் பவுண்டில் ஃபிஞ்சுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியில் என்பது தொடர்பாகவும், இந்த வேளையில் இந்த போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பான தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்கின்றோம். இன்று June 12 ஒரு வகையான உணவுக்கான ஒரு தினமாக சொல்லப்படுகின்றது. இன்டர்நேஷனல் ஃபலாஃபில் டேயாக இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகின்றது. நீங்களும் கூட அதை சுவைத்து மகிழ்ந்திருக்கலாம். ஒரு சிக்பீஸ் மற்றும் இந்த ஃபாவா பீன்ஸ் போன்றவற்றினால் உருவாக்கப்பட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கு பிறகு ஒரு ரேப் ஆன் ரிலே சுற்றி, ஒரு பீட்டா பிரெட் மாதிரியான ஒரு ரேப் ஆன் ரிலே சுற்றி வந்து தருவார்கள். சாலட் சோசஸ் எல்லாமே சேர்த்து பரிமாறப்படுகின்ற இந்த உணவு வந்து உலக அளவில் இப்போது மிக பிரபலமான ஒரு உணவாகவும் கூட காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். இது வந்து ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட்டாகவும் கூட இருக்கின்றதாம். எனவே அந்த ஒரு உணவுக்கான ஒரு தினம் இன்றைய தினம் June 12 என்பது தொடர்பாகவும் அந்த தகவலையும் பகிர்ந்து கொள்கின்றோம். ஏஜெக்ஸ் ஆப்டிமாரின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எதிர்வரும் ஞாயிறு காலை 10 முதல் மாலை 5 வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120, RXSV பைஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன் ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப் ஆல் டிசைன் ஃப்ரேம் கிரேட் டீலில். ஐ எக்ஸாமுக்கு $60, சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏஜெக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹாவுட் அவென்யூ நார்த் ஏஜெக்ஸில் ஹாவுட் அண்ட் டோன்டன் சந்திப்பில். தொடர்புகளுக்கு 9050 4283131

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569. 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை காலை இப்பொழுது நேரம் காலை 9:40 ஆகியிருக்கின்றது. முக்கியமான ஒரு சிந்தனை ஒன்றை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு குட்டி கதை என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால், ஒரு மருத்துவரிடம் ஒரு மனிதர் சென்று அவரிடம் கேட்கின்றாராம், ஐயா உங்களுக்கு எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த தெரியுமா, அதற்கான மருந்து உங்களிடம் இருக்கின்றதா என்று சொல்லி அந்த மனிதர் அந்த மருத்துவரை பார்த்து கேட்கின்றாராம். அதற்கு அந்த மருத்துவர் பதில் சொல்லுகின்றார், சிரித்துவிட்டு அவர் கூறுகின்றாராம், ஒரு முக்கியமான மருந்து என்னிடம் இருக்கின்றது, அது வியாதிகளை போக்குவதில்லை ஆனால் வியாதிகளை வராமல் பாதுகாக்கும் என்று சொல்லியும் அந்த மருத்துவர் பதில் சொல்லுகின்றார். வந்த மனிதர் ஆச்சரியத்தோடு அந்த மருந்து என்ன என்று சொல்லி எனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டபோது அந்த மருத்துவர் சொல்லுகின்றாராம், அதன் பெயர்தான் உற்சாகமான உடல் உழைப்பு என்று சொல்லி அந்த மருத்துவர் கூறுகின்றார். தினமும் வந்து நாங்கள் சில மைல்கள் உற்சாகமாக நடக்கலாம், பூங்காவில் உட்கார்ந்து கவிதை எழுதலாம், ஒரு உற்சாக நடனம் ஆடலாம், சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடலாம், மனம் விட்டு பேசலாம் எங்களுக்கு பிடித்தவர்களோடு, சைக்கிளில் ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு சென்று வரலாம். இப்படி எங்களுக்கு பிடித்த விடயங்கள் எல்லாவற்றையும் உற்சாகமாக நாங்கள் செய்கின்ற போது அதுவே பல உடல் வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்தாக அமைகின்றது என்பதுதான் அந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இங்கு பகிரப்பட்டிருக்கிறது. இயந்திரம் போல வாழ்நாள் முழுவதுமே செய்த செயல்களையே ஒரு மன ஈடுபாடு இல்லாமல் செய்துவிட்டு இந்த பூமியை விட்டு போவதுதான் வாழ்க்கையா என்ற கேள்வியும் இங்கு கேட்கின்றார்கள். சின்ன சின்ன ஆனந்தமான செயல்களை என்னால் செய்ய முடியவில்லை என்று ஒரு மனிதர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் அவரது மனம் இறுக்கமாக இருக்கின்றது என்பதுதான் அர்த்தமாகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த இறுக்கத்தை யாருக்கு உடைக்க தெரியுமோ அவர்தான் வாழ்க்கையின் எல்லையில்லாத அந்த ஒரு சுவையையும் கூட உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை வாழ்வதற்கு பொருளாதாரம் அவசியம்தான். ஆனால் வாழ்வின் ஒரு பங்கான பொருளாதாரத்திற்கு எங்களது முழு வாழ்வையும் இழப்பது எந்த வகையில் இந்த வாழ்வை முழுமையாக வாழ்ந்ததாக அர்த்தமாகின்றது என்ற ஒரு கேள்வியும் இங்கே முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்கப்படுகின்றது. எந்த ஒரு செயலையும், அதில் குறிப்பாக எங்களுக்கு பிடித்த செயலையும் முழுமையாக ஆனந்தமாக செய்கின்ற போது எங்களது வாழ்க்கையில் உடல் மனம் உயிர் ஆகிய தொடர்பான பிரச்சனைகள் வரவே வராது. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் கிடைக்கின்ற இந்த தருணங்களில் எங்களுக்கு பிடித்த விடயங்களை செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. உணவாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உணர்வோடு அனுபவித்தே செய்யுங்கள். கடமையாக ஒரு விடயத்தை நீங்கள் செய்வதுதான் அதில் ஒரு சலிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி விடுகின்றது. செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்ற ஒரு விரக்தியோடு செய்கின்ற போது அந்த கனப்பொழுது எங்களுக்கு கடினமானதாகவும் கூட மாறிவிடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வாழும் இந்த கணத்தில் இயல்பாக மகிழ்வாக வாழ்வதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் அவசியம். உணர்வோடு வாழுங்கள், விழிப்போடு இருங்கள் என்பது தொடர்பாகவும் இந்த முக்கியமான சிந்தனை இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள், சிரிப்பது மனம் பட்டு சிரிக்கக்கூடியதாக நாங்கள் இருத்தல் அவசியம். ஒரு விடயம் தொடர்பாக எங்களுக்கு சிரிப்பு வருகின்றது சொன்னார், அதற்குள்ளேயே நாங்கள் பல சிந்தனைகளை மனதுக்குள் ஓட விடுகின்றோம். எனவே சிரிப்பது என்பதும் கூட ஆழமாக மனம் விட்டு சிரிப்பதாக அமைதல் அவசியம் என்பதுதான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. சிரிக்கும் போது மனதில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் நாங்கள் சிரிப்பதற்கு பழகிக்கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். நன்றாக முழுமையாக ரசித்து ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அனுபவிக்கின்ற போதுதான் அந்த ஆழமான சிரிப்பை கொண்டு வர கூடியதாகவும் இருக்கும். வேறு ஏதேனும் சிந்தனை தோன்றி பட்டன்று நாங்கள் அந்த சிரிப்பை நிறுத்தும் போது அது வேறு விளைவுகளையே ஏற்படுத்தி விடுகின்றது. சிரிப்பு எங்களுக்கு தரக்கூடிய அந்த உற்சாகத்தையும் அல்லது முழுமையான அந்த உடலில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல மாற்றங்களையும் நாங்கள் இழந்து விடுகின்றோம் இந்த சிந்தனை இடையூறுகளின் மூலமாக என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எப்போதும் சிரித்தபடி நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சற்று நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களது முகம் வந்து எப்போதுமே ஒரு ஒளிர்வுடன் கூடிய முகமாக இருக்கும். அந்த முகம் வந்து மற்றவர்களை கவர்ந்தளிக்கும் தன்மை கொண்டதாகவும் கூட இருக்கின்றது என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே
இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்போது இயல்பாக எடுத்துக்கொள்வதற்கு பழகி கொள்ளுகின்றோமோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் பெரியளவிலே சுமை இல்லாதவையாக எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த கணப்பொழுதை நாங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் எங்களுக்கு வழங்கும் என்பது தொடர்பாகவும் இந்த முக்கியமான சிந்தனைகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம். 9:45 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: Your favorite music
1: on your favorite station. 102.7.
2: It's East FM.
3: Ajax Nissan and Infinity-ல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 நிசான் ரோப் SUV-களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 நிசான் கிக்ஸும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 நிசான் லீவ் எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 இன்ஃபினிட்டி QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960. 4374777960.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ் 4372431719. 4372431719.
6: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
7: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
8: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி taste.com.
9: MJS Gold House.
10: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
9: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
10: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
9: MJS Gold House.
10: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
11: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
12: Everything you like, everything you need is found only here.
11: East FM 102.7.

வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் ஏசெஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏசெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஏசெஃப்எம் மின்னஞ்சல் ஏசெஃப்எம் 102.7@gmail.com, யூடியூபில் ஏசெஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஏசெஃப்எம் தமிழ். எரிபொருள் விலைக்கு என்ன ஆகும் என்று தரிசனால் இன்று ஜூன் 12ஆம் தேதி 3% விலை உயர்ந்திருக்கின்றது. நாளைக்கு அதே 3% விலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்ற இறக்கம் ஒரே மாதிரியாக தான் இருக்கின்றது. நேற்று 3% விலை வீழ்ச்சி, இன்றைக்கு 3% விலை உயர்ச்சி, மீண்டும் நாளைக்கும் 3% விலை குறைகின்றது என்பது தொடர்பாக தான் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 25 இப்போதைய வெப்பநிலை, 31 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். ஃபியூ கிளவுட்ஸ் தான் வானதில் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு வெளிச்சமான பகல் பொழுது தொடரும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்றிலும் பார்க்க சற்று குறைவான ஒரு வெப்பம்தான் இன்றைக்கு. 26 வெப்பநிலை, 31 வரை தான் பிற்பகல் வேளையில். கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவு பொழுதில் 17 இருக்கும், 16 இரவின் உணர்லையாகவும் இருக்கும். 8:59 என்றே சொல்லலாம். அந்த நேரத்துக்கு தான் இன்றைக்கு சூரியன் மறைய இருக்கின்றார் என்பதும் கூட மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம். எனவே மிக அதிகமாக நீளக்கூடிய பகல் பொழுதின் தொடர்ச்சியை நாங்கள் பெறப்போகின்றோம் என்பதைத்தான் இங்கு மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சரி, தொடர்ந்து வருகின்ற நாட்களையும் பார்க்கலாம். வீக்கெண்டும் வருகின்றது. நாளைக்கு சனிக்கிழமை சூரிய வெளிச்சத்தை அதிகம் கொண்டிருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வெப்பநிலையும் கூட அதிக அளவில் உயரப்போவதில்லை. அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான வெப்பநிலையைத்தான் நாங்கள் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். 25-28 வரை தான் உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான சாத்தியங்கள் சற்று அதிகம் இருக்கின்றன. காலை மதியம் ஒரு 10 மில்லிமீட்டர் அளவிலான மழையை எதிர்பார்க்கலாம். மாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்படும். ஆனால் வெப்பநிலை வந்து 20 மட்டுமே இருக்கும். 21 தான் உணரப்போகின்றோம். தொடர்ந்து வருகின்ற வார நாட்களிலும் கூட அதிக வெப்பநிலை உயரப்போவதில்லை. கிட்டத்தட்ட 20 அண்மித்த வெப்பநிலையும் உணர்லையும் தான் இருக்கப் போகின்றது அடுத்த வாரத்தின் வார நாட்களில். திங்கட்கிழமை 19 வரை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகில் கூட்டங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய சாத்தியங்களை திங்கட்கிழமை கொண்டிருக்கும். செவ்வாய்க்கிழமை பொறுத்தளவில் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, 21 வரை உணரப்படும். அன்றைக்கும் பிரதானமாக வெயில் தான் இருக்கப் போகின்றது. இரவில் மெல்லிய மழைத்துருள் இருக்கலாம். புதன்கிழமை காலையிலும் மழைத்துருளுக்கான சாத்தியம் இருக்கின்றது. ஆனாலும் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வாரத்தின் நடுப்பகுதியிலும் 21 வெப்பநிலை, 23 வரை உணரப்போகின்றோம். வியாழக்கிழமையும் மழையை கொண்டிருக்கலாம். 20 வெப்பநிலை, 21 உணரப்படும். சூரிய ஒளிச்சமும் இருக்கும். அடுத்த வெள்ளி என்று சொல்லி பார்த்தால் 21-22 உணரப்படும். எனவே இந்த வாரம் வெப்பநிலை உயர்வை தந்தது மாதிரி அடுத்த வாரம் எங்களுக்கு அதிக அளவில் வெப்பநிலை உயர்வை தரப்போவதில்லை. ஒரு மிதமான வெப்பநிலை நீடிக்கக்கூடிய வாரமாகத்தான் அடுத்த வாரம் அமையப் போகின்றமை தொடர்பான காலநிலை தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஏசெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஏசெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் ஏசெஃப்எம் கம்யூனிட்டி@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஏசெஃப்எம் கம்யூனிட்டி@gmail.com.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:07 ஆகி இருக்கின்றது. லாங் வெயிட் இஸ் ஓவர் என்று சொல்லிதான் சந்தோஷமா நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கனேடியர்கள், அதுவும் குறிப்பாக இந்த சொக்கோ ஃபேன்ஸ் வந்து அவர்களது அந்த கலண்டர்ஸில் இன்றைய தினம் June 12 வெள்ளிக்கிழமையை சர்க்கிள் பண்ணி வைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்த ஒரு நாளாகவும் கூட இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றது. டொரோண்டோவில் ஓப்பனிங் செரமனி ஆஃப் த ஃபீஃபா வேர்ல்ட் கப் இன்றைக்கு நடக்க இருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் என்பதும் கூட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விடயம். நேற்றைக்கு வியாழக்கிழமைதான் இந்த 100 ஆண்டு கால இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் அந்த ஒரு வரலாற்றிலேயே முதல் தடவையாக 3 நாடுகள் இணைந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு கேம் வந்து ஆரம்பமாகியது. மெக்சிகோவின் மெக்சிகோ சிட்டியில் தான் ஓப்பனிங் செரமனி நடத்தப்பட்டதை தொடர்ந்து 2 டோர்னமெண்ட்ஸ் வந்து நேற்றைக்கு அங்கு நடந்திருந்தது என்பதும் கூட குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 104 கேம் டோர்னமெண்ட்டாகத்தான் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் இந்த முறை நடக்க இருக்கின்றது. கனடான்னு சொல்லி பார்த்தால் 13 கேம்ஸை டொரோண்டோ மற்றும் வான்கூவர் ஆகிய சிட்டிஸில் ஹோஸ்ட் பண்ண போகின்றது. இதுவும் கூட ஏற்கனவே பகிரப்பட்ட விடயங்களாக இருக்கும். எனவே இந்த நிலையில் தான் இன்று June 12 டொரோண்டோவில் கனடாவின் ஓப்பனிங் செரமனி இன்று பிற்பகல் 1:30 வந்து டொரோண்டோ ஸ்டேடியத்தில் ஆரம்பமாக போகின்றது. நிறைய பெர்ஃபார்மன்சஸ் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்றன இன்றைய ஆரம்ப நிகழ்விற்காக. அதுக்கு பிறகு 3:00 கனடா வந்து இன்றைக்கு விளையாட போகின்றது. போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா அந்த டீமை தான் டொரோண்டோ ஸ்டேடியத்தில் கனடா எதிர்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது கனேடியர்களிடையே பெரியோர் எதிர்பார்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த 2 நாடுகளும் இதுவரைக்கும் ஒன்றையொன்று எதிர்கொள்ளவில்லை என்பது இன்னும் ஒரு முக்கியமான தகவல். எனவே இந்த நிலையில்தான் இந்த சொக்க கேமில் முதல் தடவையாக இந்த 2 நாடுகள் இணைந்து விளையாடக்கூடிய இந்த ஆட்டம் எப்படி அமையப் போகின்றது என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு நிறைவே ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா என்று சொல்லி பார்த்தால் இந்த டீம் 65வது ரேங்கில் இருக்கின்றதாம். ஆனால் இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிளே ஆஃப் தகுதி சுற்று போட்டியில் 65வது இடத்தில் இருக்கின்ற இந்த அணி வந்து 12வது இடத்தில் இருக்கக்கூடிய இட்டலியை பெனால்டி கிக் மூலம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்பதையும் கூட இங்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே கொஞ்சம் நாங்கள் குறைவாக இடைப்பட்டு விட முடியாது இந்த போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா டீமை என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். கனடா எந்த இடத்தில் இருக்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால் ஃபீஃபாவினால் 30வது இடத்தில் கனடா வந்து ரேங்க் பண்ணப்பட்டிருக்கின்றதா. இந்த நிலையில் இப்போது கனடா விளையாடப் போகின்றது. அதே நேரம் இந்த நாடு வந்து ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரியாக இருப்பதன் காரணமாகவும் அது இந்த போட்டிக்கு வந்து தானாகவே தகுதி பெறுகின்றது என்பது தொடர்பான விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். கனடா 1986 மற்றும் 2022 உலக கோப்பைகளில் பங்கேற்றிருக்கின்றது. ஆனால் ஒரு ஆட்டம் கூட சமனில் கூட முடிவடையாமல் ஆடிய 6 போட்டிகளிலும் தோல்வி அடைந்திருக்கின்றது. 1986 கனேடியன் அணியால் கோல் அடிக்க முடியவில்லை. 2022 3 ஆட்டங்களில் 2 கோல்ஸை மட்டுமே கனடா அடித்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட கனேடியன் வரலாறு தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2014 ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற இந்த வேர்ல்ட் கப்பில் மட்டும்தானாம் இந்த போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா டீம் பங்கேற்றிருந்தது. ஆனால் அந்த போட்டியில் ஈரானை 3-1 என்ற கோல் கணக்கில் அது வீழ்த்தி இருக்கின்றது. ஆனால் இறுதியில் அர்ஜென்டினா மற்றும் நைஜீரியாவிடம் அது தோல்வியடைந்தது என்பது தொடர்பான இந்த கனேடியன் டீம் எதிர்கொள்ளப் போகின்ற அந்த போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா டீம் தொடர்பான விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். கனடாவில் வந்து 13 கேம்ஸ் நடைபெறும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் டொரோண்டோ ஸ்டேடியத்தில் 6 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இன்றைக்கு 1வது போட்டி நடைபெறுகின்றது, கனடா வர்சஸ் போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. அடுத்ததாக June 17 7:00 கானாவை பனாமா எதிர்கொள்கின்றது டொரோண்டோ ஸ்டேடியத்தில். அதன் பின்பு June 20 ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்டுக்கு இடையிலான அந்த போட்டி 4:00 நடக்கப் போகின்றது. June 23 பனாமா வர்சஸ் குரோஷியா அந்த போட்டியும் கூட 7:00 நடக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். June 26 செனகல்
ஈரான் எதிர்கொள்ளக்கூடிய போட்டி 3 மணிக்கு நடக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்பு ஜூலை 2 7 மணி அளவில் குரூப் கே ரன்னர் அப் மற்றும் குரூப் எல் ரன்னர் அப் இந்த நாடுகள் தகுதி பெறுகின்றனவோ அந்த நாடுகள் விளையாடக்கூடிய அந்த போட்டியும் கூட டொரோண்டோ ஸ்டேடியத்தில் நடக்கப் போகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் வான்கூவரிலும் கூட இனிய 7 போட்டிகள் நடக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, நேற்றைய கேம் என்னாயிற்று என்று சொல்லி பார்த்தால், நேற்று மெக்சிகோ சிட்டியில் தான் ஓபனிங் செரிமனியை தொடர்ந்து முதல் கேமாக மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொண்ட அந்த ஒரு போட்டி நடைபெற்று பரபரப்பாக நிறைவு பெற்றிருக்கின்றது. மெக்சிகோ தனது சொந்த மண்ணில் சவுத் ஆப்பிரிக்காவை 2-0 என்ற ஒரு கோல் கணக்கில் வீழ்த்தியதன் மூலம் இந்த ஒரு தொடரில் முதல் கோலையும் முதல் வெற்றியையும் பதிவு செய்திருக்கின்றது மெக்சிகோ. அதே நேரம் அந்த கேம் வந்து இன்னொரு விடயத்தில் வந்து மிக முக்கியமாக இப்போது பேசப்படுகின்றது. நேற்றைய மேட்சில் வந்து 3 ரெட் கார்ட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவரைக்கும் இந்த வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கேமில் 3 ரெட் கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டு 3 வீரர்கள் வெளியேற்றப்பட்டது இதுதான் முதல் தடவை என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். 2 சவுத் ஆப்பிரிக்காவின் வீரர்களும் ஒரு மெக்சிகோவின் வீரரும் தான் இந்த ரெட் கார்ட்ஸை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இன்னும் ஒரு விடயத்தையும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு மேட்சில் கடந்த ஒரு 20 வருடங்களில் 3 பிளேயர்ஸ் வந்து வெளியேற்றப்பட்டமை மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு சில போட்டிகளும் கூட ஞாபகப்படுத்தப்படுகின்றன. ரஷ்யா மற்றும் கட்டார் போன்ற இடங்களில் நடத்தப்பட்டிருக்கின்ற ஃபிஃபா வேர்ல்ட் கப் என்று சொல்லி பார்த்தால் அந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்டிலுமே கிட்டத்தட்ட ஒரு 4 ரெட் கார்ட்ஸ் தானம் வழங்கப்பட்டிருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் முதலாவது கேமில் 3 ரெட் கார்ட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது 2026 இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே முதல் போட்டியிலேயே 3 ரெட் கார்ட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றமை மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்போது பார்க்கப்படுகின்றது நேற்றைய போட்டி தொடர்பாக என்பதையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 10:14 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509, 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattadal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: Easy, tune பண்ணுங்க. East FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:28 இருக்கின்றது. தாய்லாந்தின் அரச குடும்ப வாரிசு உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தாய்லாந்தின் பிரின்சஸ் பாஜ கிட்டியாபா அவர்தான் 3 ஆண்டுகள் கோமாவில் இருந்ததுக்கு பிறகு இப்போது காலமாகி இருக்கின்றார் என்பது தொடர்பாக தாய்லாந்தின் அரச குடும்பம் என்று அறிவித்திருக்கின்றது. உயிரிழக்கின்ற போது அவருக்கு 47 வயது. 2022 டிசம்பர் மாதம்தான் அவர் தனது நாய்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று மயங்கி விழுந்திருக்கின்றாராம். உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட அவர் தொடர்ச்சியாகவே கோமா நிலையில் தானம் இருந்திருக்கின்றார். இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன காரணம் என்று சொல்லி அவரது மருத்துவர்களும் கூட ஒரு முக்கியமான காரணம் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷன் அவரது இதயத்தில் ஏற்பட்டதன் விளைவாகத்தான். சிவியலி இல்லை இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டின் காரணமாக இந்த நிலைமை அவருக்கு தோன்றியிருக்கின்றது என்பது தொடர்பான விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் அவருக்கான மருத்துவ பராமரிப்பு மிகச்சிறந்த அளவில் வழங்கப்பட்டாலும் தொடர்ச்சியாகவே அவரது நிலைமை மோசமாகி வந்திருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இன்று வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போதே இந்த அரச குடும்பத்தின் மன்னராக இருக்கக்கூடிய கிங் வஜிர லாங்கோன் அவரது 7 குழந்தைகளில் இவர்தானாம் முதலாவது மகள் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். 1978 December 7 அவர் பிறந்திருக்கின்றார். முதல் மனைவிக்கு என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த இளவரசி தொடர்பான மிக முக்கியமான தகவல்களையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. 2012 மற்றும் 2014 காலப்பகுதிக்குட்பட்ட அந்த காலத்தில் ஆஸ்திரியாவுக்கான தாய்லாந்தின் தூதராகவும் கூட அவர் பணியாற்றியிருக்கின்றார். அங்கு அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் போதை பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகத்துடன் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பையும் கூட ஏற்ப

படுத்திக் கொண்டார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தாய்லாந்தில் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த நலிவடைந்த பெண்கள் மீது கவனம் செலுத்தி தண்டனை சீர்திருத்தத்தின் அவசியம் குறித்தும் அவர் குரல் எழுப்ப தொடங்கினாரா. தாய்லாந்தை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான செய்தி இங்கு பகிரப்பட்டிருக்கிறது. உலகில் அதிக எண்ணிக்கையிலான பெண் கைதிகளை கொண்ட நாடுகளில் தாய்லாந்தும் ஒன்று என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அவர்களது விடுதலை அல்லது அவர்களது மறுவாழ்வு தொடர்பாக அதிகம் பேசியவர்களில் இவரும் ஒருவர் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பு ஆஸ்திரியாவில் அந்த பணியை நிறைவு செய்து அவர் தாய்லாந்துக்கு திரும்பியதும் தென்கிழக்கு ஆசியாவிற்கான ஐக்கிய நாடுகள் போதைப்பொருள் மற்றும் குற்ற அலுவலகத்தின் தூதராகவும் கூட அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். தாய்லாந்தின் சட்டம் வந்து ஒரு இறுக்கமான ஒரு சட்டமாக இருந்திருக்கின்றதாம். ஒப்பீட்டளவில் சிறிய சிறிய போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுக்காக அதிகபட்ச தண்டனைகள் அங்கு வழங்கப்படுகின்றன. கடுமையான தண்டனைகள் அங்கு வழங்கப்படுகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்ற நிலையில்தான் இந்த குற்றவியல் நீதி அமைப்பை சீர்திருத்தவும் கூட அவர் தொடர்ந்து போராடி வந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. 2021 அவரது தந்தையாகிய மன்னர் தனது தனிப்பட்ட மெய் காப்பாளர் படையின் தலைமை பணியாளராகவும் கூட அவருக்கு பதவியொன்றை வழங்கி ஒரு ஜெனரலாகவும் கூட ஒரு பதவி உயர்வு அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது என்பதையும் கூட இங்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். இவர் வந்து இப்போது உயிரிழந்திருக்கின்றமை தாய்லாந்தின் அரச குடும்பத்தில் அடுத்த வாரிசு யார் என்பது தொடர்பான ஒரு பெரும் கேள்வியையும் கூட எழுப்பியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த இளவரசியின் திறமைகள் தொடர்பாக அவரது தந்தை, அதாவது இப்போதைய மன்னர் வந்து நிறைய நம்பிக்கை வைத்திருந்தார் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. 73 கூடிய தாய்லாந்தின் மன்னர் வஜிர லோங்க்ரோன் இதுவரைக்குமே தனது வாரிசு யார் என்பது தொடர்பாக அறிவிக்கவில்லை என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். தாய்லாந்தின் பாரம்பரியங்களின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் ஆண் வாரிசுதான் அடுத்த அரச வாரிசாகவும் கூட இருக்க வேண்டுமாம். ஆனால் 1974 ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒன்றும் கூட கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் பெண்களும் கூட அரியணை ஏறலாம் என்பது தொடர்பான ஒரு சட்டமாற்றம் ஒன்றும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அந்த மூத்த நம்பிக்கை மிக்க அந்த ஒரு வாரிசு உயிரிழந்திருக்கின்றார். இப்போதைய தாய்லாந்து அரசரின் 5 மகன்களில் அடுத்த வாரிசு யார் என்பது தொடர்பான கேள்விகளும் கூட இப்போது எழுப்பப்பட்டிருக்கின்றன. தாய்லாந்து மன்னரின் 2வது மனைவிக்கு பிறந்திருக்கின்ற 4 மகன்கள் வந்து 1996 இந்த அரச குடும்ப உரிமை வந்து பறிக்கப்பட்டு இப்போது அவரது தாயாரோடு அமெரிக்காவில் தானே வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் அவரது 3வது மனைவியின் 5வது மகன் தான் அடுத்த தாய்லாந்தின் அரச வாரிசாக வரலாம் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் மக்களிடையே ஒரு பெரும் சந்தேகம் நிலவுகின்றதாம். மன்னராக பதவியேற்று பணியாற்றக்கூடிய அந்த மனிதரது திறமை குறித்து இப்போது நிறைய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் உயிரிழந்திருக்கின்ற அந்த இளவரசிதான் மன்னருக்கு பிறகு அரசியாக வர வேண்டும் என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு வந்து தாய்லாந்தின் அரசியல் அரச குடும்பத்தின் விசுவாசிகளுக்கு நிறையவே இருந்திருக்கின்றதாம். ஆனாலும் கூட அவர் இப்போது உயிரிழந்திருக்கின்றமை அடுத்த வாரிசு தொடர்பான ஒரு பெரும் சந்தேகத்தை அங்கு தோற்றுவித்திருப்பதாகவும் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் தாய்லாந்தின் அந்த சட்டங்களை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விடயங்களை ஒரு பப்ளிக் டிஸ்கஷன் ஒன்றுக்கு கொண்டு வருதல் என்பதே ஒரு பெரும் அரச குடும்ப அவமதிப்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்ற நிலையில்தான் பெரிய அளவிலே அது தொடர்பாக ஒரு பொது விவாதமும் கூட தடை செய்யப்படுகின்றது என்பது தொடர்பான விவரங்களும் கூட என்று வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 10:34.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: August 2026, ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
8: Solutions, residential, commercial, kana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nai petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal, bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nai udanukudan email oodaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
9: இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 ஸ்டார் Our tours 416-474-1398 416-821-6929.
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway, Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: கனடா தினத்தை முன்னிட்டு சரவணா பவன் ஒரு அழகான முயற்சியுடன் வந்திருக்கிறது. நம்ம மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்காக இலவச தோசை விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஜூலை 1 தேதி புதன்கிழமை மதியம் 2 முதல் 5 வரை மட்டுமே ஸ்கார்ப்ரோவில் உள்ள உட்சைட் ஸ்கொயர் மால் பார்க்கிங் பகுதியில் சரவணா பவன் எதிரே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுவையான தோசையுடன் இலவச தேநீர் மற்றும் காஃபியும் வழங்கப்படுகிறது. கனடிய மூத்த குடிமக்களுக்கான இந்த நிகழ்விற்கு அடையாள அட்டை அவசியம். இது ஒரு சலுகை மட்டுமல்ல, நமக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர்களுக்கு சொல்லும் ஒரு சிறிய நன்றி. இந்த கனடா தினத்தில் ஒற்றுமையும் அன்பையும் ஒன்றாக கொண்டாடுவோம். சரவணா பவன் சார்பாக அனைவருக்கும் இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
11: என்ன யோசினை?
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
14: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
15: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

10:55 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை காலை பொழுது இன்றைக்கு ஜூன் மாதம் 12 இந்த பூமியின் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இயற்கை பேர் அனர்த்தம் தொடர்பாக நினைவுபடுத்தப்படுகின்றது. 1991 ஒரு மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு வால்கானிக் இரப்ஷன் ஒன்று நடந்திருக்கின்ற ஒரு செய்தி தான் இங்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அதே நாளில் வெதர் அண்ட் ஜியாலஜி இந்த இரண்டுமே மோதிக்கொண்டமை தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே ஜூன் மாதத்தின் நடுப்பகுதி வசந்த காலத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகவும் கூட இருந்திருக்கின்ற இந்த காலத்தில் தான் 1991 ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வால்கானிக் இரப்ஷன்ஸ் நடைபெற்ற போது அதே இடத்தை ஒரு டைஃபூன் ஒன்றும் கூட சென்று சேர்ந்த நிலையில் பாதிப்பு என்பது இரட்டிப்பாக இருந்திருக்கின்றது என்பது தொடர்பான அந்த அழிவுகரமான ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். வானிலையும் எங்களது புவியியலும் ஒன்றாக ஒரு இடத்தை பாதித்த ஒரு நிகழ்வு தான் அது. ஐலண்ட் ஆஃப் லூசர்ன், இது வந்து பிலிப்பைன்ஸின் ஒரு முக்கியமான ஒரு தீவாக காணப்படுகின்றது. அங்கிருக்கக்கூடிய ஒரு எரிமலை மவுண்ட் பினாட்டூபோ என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்த ஒரு எரிமலை, 1700 உயரமான ஒரு எரிமலையாகவும் கூட இருந்திருக்கின்றது. அது அதிக மரங்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு பகுதியாகவும் கூட இருந்திருக்கின்றது. அதனையொட்டி மிக அதிக அளவிலே மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாகவும் கூட அது இருந்திருக்கின்றது. ஒரு 3 அந்த எரிமலை பகுதியில் சிறிய சிறிய அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் அங்கிருக்கக்கூடிய புவியியலாளர்கள் எந்த பொழுதிலும் எரிமலை வெடிக்கலாம் என்பது தொடர்பான ஒரு அச்சத்தை எதிர்கொண்டிருந்தார்கள் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 6 வந்து அந்த எரிமலையில் அந்த மேல் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த தொப்பி அது கலன்றுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாவா ஃப்ளோ வந்து ஏற்பட தொடங்கியது என்பது தொடர்பாக ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் ஜூன் 12 இதே நாளில் தானா எரிமலை முழுவதுமாக ஒரு பெரிய ஒரு அதிர்வை தொடர்ந்து அதிகமான அந்த எரிமலை குழம்பை கக்க தொடங்கியது என்பது தொடர்பாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு நிகழ்வு நடந்து உடனடியாக மிக மிக அதிகமான அளவுக்கு 10,000+ மரங்கள் அல்லது உயிரினங்கள் உயிரிழக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு எரிமலை குழம்பு வந்து பாதிப்பை பல இடங்களிலும் ஏற்படுத்த தொடங்கியது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஜூன் 12 இதே நாளில் தான் அந்த முதலாவது வயலண்ட் இரப்ஷன் அங்கு பதிவாக தொடங்கியது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். கொலம் ஆஃப் ஆஷ் வந்து ஒரு 19 பரப்பளவுக்கு வளிமண்டலத்தில் நிறைந்து காணப்பட்டது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பு அடுத்த ஒரு 2 இன்னும் பல அதிர்வுகள் பெரிய அதிர்வுகளாக பதிவாகியிருந்த நிலையில் தொடர்ச்சியாகவே அந்த எரிமலை குழம்பு வந்து வெளிவந்து கொண்டே இருந்தது என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மலையின் உச்சி பகுதியில் ஒரு 200+ மீட்டர்ஸ் ஆஃப் மவுண்டின் வந்து கொலாப்ஸ் ஆகி அது வந்து ஒரு பெரிய ஒரு அழிவாக அந்த மலைக்கு அமைந்தது என்பதைத்தான் சொல்லியிருந்தார்கள். எனவே அந்த ஒரு பெரிய ஒரு மலை பகுதி சிதைந்ததை தொடர்ந்து மிக மிக அதிகமாகவே ஹாட் ஆஷ் கேஸ் போன்றவை எல்லாமே அதிலிருந்து வெளிவர தொடங்கின என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த லாவா வந்து அது பயணித்த அந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் முழுமையாகவே விழுங்கி சென்றமை தொடர்பான நினைவுபடுத்தலும் கூட இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு ஆஷ் கிளவுட் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு 40 வரைக்கும் பறந்து காணப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் பல இடங்களிலும் கூட அதன் பாதிப்பு உணரப்பட்டது என்பது தொடர்பாகவும் கூட இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு பெரிய பாதிப்பை தாண்டித்தான் ஜூன் 15 அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த ஒரு சூறாவளியும் அங்கு சென்று சேர்ந்தது என்பது தொடர்பான தகவல்கள்தான் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த எரிமலை வெடிப்போடு சேர்த்து அந்த சூறாவளி அதுவும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள் மிகப்பெரும் பாதிப்பை அந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு கொண்டு வந்திருந்ததாம். 100+ உயிரிழந்திருந்தார்கள். காரணம் இந்த சூறாவளியும் கூட பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்காக மாறியிருந்தது. அதே நேரம் இந்த எரிமலை சாம்பல் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு லாவாவும் கூட பல இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு பெருமளவில் பயிர் அழிவு போன்றவையும் கூட எதிர்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பினாட்டூபோ அந்த எரிமலை வெடிப்பின் காரணமாக அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஒரு
கேஸ் கிளவுட் என்பது பல இடங்களுக்கு பரவ தொடங்கியதா. அந்த எரிமலை வெடிப்பை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய மாதங்கள் அல்லது ஒரு சில வருடங்கள் கூட உலகத்தின் அந்த காலநிலை மாற்றம் அவதானிக்கப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஒரு ஸ்டடி ஒன்று செய்யப்பட்டதாம் 1992 அதாவது அந்த எரிமலை வெடிப்பு நிகழ்ந்து அடுத்த ஆண்டில் குளோபல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் வந்து ஒரு தற்காலிகமாக 0.5 டிகிரி செல்சியஸ் வீழ்ச்சியை சந்தித்தது என்பது தொடர்பான உறுதிப்படுத்தலும் செய்யப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் காலை 11:01 வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலையில் 3% வீழ்ச்சியை நாளைக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்றிலும் பார்க்க 3% குறைவான விலையில் எரிபொருளை நீங்கள் பெற முடியும். 25 இப்போது வெப்பநிலை இருக்கின்றது. 32°C நாங்கள் உணர்கின்றோம். முகில் இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தை காண்கின்றோம். இதே நிலைமைகள் தான் இன்று தொடரும். 8:59 இன்று சூரிய அஸ்தமனம் இரவு பொழுதில் இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து நல்ல வெளிச்சத்தோடு இன்றைய பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 27 வெப்பநிலை உயர்ந்து 32 உணரப்படும். இன்று இரவு வேளை 17-16°C உணரக்கூடியதாக இருக்கும். வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை அதிக மழையை தரும். நாளைக்கு சனிக்கிழமை சொல்லி பார்த்தால் பிரதானமாக வெயிலோடு இருக்கும். வெப்பநிலையும் குறைகின்றது. சற்று அதிக வெப்பம் இல்லாத நாட்களைத்தான் தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம். ஒரு வார காலத்துக்கு அதிக வெப்பம் உயராத நிலைமை இருக்கும். நாளைக்கு சனிக்கிழமை 25-28 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 20-21 தான் உணரப்போகின்றோம். காலை மதியம் அதிக மழை, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 20 mm வரைக்கும் கூட சொல்லப்படுகின்றது. மாலை இப்பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்படலாம். திங்கட்கிழமை மழை ஓய்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். 19 வெப்பநிலையாக உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த செவ்வாய் 20-21 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் புதன் வியாழக்கிழமைகளில் சொல்லப்படுகின்றன. அடுத்த வாரத்தில் புதன்கிழமை 21-23 உணரப்படும். வியாழக்கிழமை 20-21 உணரப்போகின்றோம். அடுத்த வெள்ளி என்று சொல்லி பார்த்தால் 20-22 வரை உடல்நிலை உயர்வு இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றன.

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
0: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
9: விவாகா டொரண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொரண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ.
9: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ.
10: அழகோ அழகு. 6477873784.
11: காற்றில் பரவும் இசை போல East FM.

நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 11:15 டோனோவில் டோனோ ஸ்டேடியத்தில் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஓப்பனிங் செரிமனி 1:30 நடைபெற இருக்கின்றது. அதுக்கு முன்பு இப்போதே கனேடிய சொக்க ஃபேன்ஸ் வந்து டவுன்டவுனின் வீதிகளின் ஊடாக ஒரு அணிவகுப்பை இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை காட்டக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து வெளியிடப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கனடா ஃபிளாக்ஸ் எல்லாம் ஏந்தி கொண்டு, சிவப்பு நிற டிஷர்ட் எல்லாம் அணிந்து கொண்டு, ஒரு சிவப்பு எறும்புகள் மாதிரி அந்த வீதிகளின் ஊடாக அவர்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் ட்ரோன் காட்சிகளாக வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. சரி, இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு விடயம் அதிகம் பேசப்படுகின்றது. வரலாற்றிலேயே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அமெரிக்க பங்கு சந்தையில் இப்போது பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இது வந்து வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு ஆரம்ப பொது பங்களிப்பு என்பது தொடர்பாக பேசப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பங்கு விற்பனை அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பரிந்துரை செய்திருக்கக்கூடிய விலையான $135 அடைந்தாலோ அல்லது அதற்கு மேல் அது தாண்டி சென்றாலோ ஸ்பேஸ் எக்ஸின் நிறுவனர் எலான் மாஸ்க் உலகத்தின் முதல் ட்ரில்லியனராக ஆகப் போகின்றார் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனராக எலான் மாஸ்க் அவர்கள் வர இருக்கின்றார் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பங்கொன்றின் விலை $135 எட்டினாலோ அல்லது அதனை தாண்டினாலோ என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதே நேரம் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து $75 பில்லியன் திரட்டி இருக்கின்றது. இது ஒரு புதிய சாதனை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 2019 $25.6 பில்லியன் என்று தொடங்கப்பட்ட ஒரு எண்ணெய் நிறுவனமான சவுதி அராம்கோ அந்த நிறுவனத்தின் முந்தைய சாதனையையும் இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் முறியடித்திருப்பதாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்தளவில் நாசா இப்போது தனது ஸ்பேஸ் மிஷன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ராக்கெட்ஸ் மற்றும் உட்கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் கூட அது இருக்கின்றது. இந்த ஸ்பேஸ் எக்ஸின் 80% அதிகமான பங்குகளை எலான் மஸ்க் தான் கட்டுப்படுத்துகின்றார் என்பது தொடர்பாகவும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபேமாக இருக்கக்கூடிய XAI மற்றும் இன்டர்நெட் சர்வீஸ் ஸ்டார்லிங் போன்றவற்றையும் கூட ஸ்பேஸ் எக்ஸ் தான் சொந்தமாக கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு அந்த விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, ட்ரில்லியன் என்று சொல்லித்தான் அந்த விடயம் பேசப்படுகின்றது. இந்த நம்பர் என்ன என்று சொல்லி எங்கள் பலருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்காது. ட்ரில்லியன் என்று சொன்னால் 1000 பில்லியனுக்கு சமமான ஒரு எண்ணிக்கை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை ஜீரோ இருக்கும் என்று சொல்லி கேட்டால் நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டார்கள். 1 தொடர்ந்து வரக்கூடிய 12 வந்து அதிலே இருக்குமாம் இந்த ட்ரில்லியன் என்ற ஒரு நம்பரில் என்பதைத்தான் இங்கு நாங்கள் சொல்லலாம். கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அந்த ஒரு எண்ணிக்கை என்று சொல்லி பார்த்தால் சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையிலே எட்ட முடியாத ஒரு எண்ணிக்கையாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சில முக்கியமான சொத்து தொடர்பான விவரங்கள் உலக அளவிலே பகிரப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்தின் அரசு குடும்பம், அதன் அரசராக இப்போது இருக்கக்கூடிய கிங் சார்ல்ஸ், அவரது வெல்த் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் ஒரு $1 பில்லியனிலும் குறைவானது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸின் அடிப்படையில் 740 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் அவரது ஒரு மொத்த சொத்து மதிப்பு, பர்சனல் வெல்த் ஆஃப் கிங் சார்ல்ஸ் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி இன்னும் ஒரு உதாரணமும் தரப்பட்டிருக்கின்றது. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வால்யூபிள் ஸ்போர்ட்ஸ் டீமாக இருக்கக்கூடிய த டாலாஸ் கவ்பாய்ஸ், அதன் மதிப்பு வந்து ஒரு $13 பில்லியன் என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி ஊபர் என்று சொல்லி பார்த்தால் அதன் மார்க்கெட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட $142 பில்லியன் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து இந்த பிரம்மாண்டமான நிறுவனங்களின் அந்த ஒரு மதிப்பு தொடர்பாக நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இப்போது பப்ளிக்கு வர பப்ளிக் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த பங்கு விற்பனை வந்து $135 எட்டுமாக இருந்தால் அல்லது தாண்டுமாக இருந்தால் எலான் மஸ்க் அவர்கள் ஒரு ட்ரில்லியனராக ஆகப் போகின்றார் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு ட்ரில்லியனை உழைப்பதற்கு ஒரு சராசரி அமெரிக்க தொழிலாளி வந்து 16.3 மில்லியன் ஆண்டுகள் உழைத்தாக வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த ஒரு ஒப்பீடும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து அந்த ஒரு தொகையின் பெரும் மதிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு சராசரி அமெரிக்க தொழிலாளி வந்து ஒரு ட்ரில்லியன்
சம்பாதிப்பதுக்கு, டாலர்ஸை சம்பாதிப்பதுக்கு 16.3 மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும் என்பதும் இங்கே ஒரு பெரிய ஒரு விடயமாக பகிரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சுவிஸ் வந்து ஒரு பணக்கார நாடு என்பதில் ஒருக்கும் தெரியும். சுவிஸ் எக்கனமியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது 1 டிரில்லியன் வந்து ஒட்டுமொத்த சுவிஸ் எக்கனமியின் பெருமதி என்பது தொடர்பான தகவல்களும் கூட இன்று வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:21 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9652-6475490059.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:34 இருக்கின்றது. ஏஜெக்ஸ் ஆப்டிமாடின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எதிர்வரும் ஞாயிறு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120. RX SV bifocal அல்லது ப்ரோக்ரெசிவ் இன்ஹவுஸ் ஃப்ரேம்ஸ், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப். ஆல் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலில். ஐ எக்ஸாமுக்கு $60, சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏஜெக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹாவுட் அவென்யூ நார்த் ஏஜெக்ஸில் ஹாவுட் அண்ட் டோன்டன் சந்திப்பில். 905-428-3131. சரி, எங்களது டோனோவை பொறுத்தளவில் முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து சூரிய அஸ்தமனம் 8:59 எதிர்வு கூறப்படுகின்றது. இந்த ஆண்டின் முதலாவது 9 PM சன்செட்டை நாங்கள் நாளைக்கு சந்திக்கப் போகின்றோம் டோனோவை பொறுத்தளவில் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். June 13 சனிக்கிழமைதான் இந்த வருடத்தில் முதல் தடவையாக 9 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்படுகின்றது. எனவே அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த டேலைட் வந்து ஒரு 15 மணி நேரத்திற்கு மேல் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கு சொல்லலாம். எனவே June 13 நாளைக்கு சனிக்கிழமைதான் முதல் தடவையாக இந்த வருடத்தில் நாங்கள் 9 மணி சூரிய அஸ்தமனத்தை சந்திக்க இருக்கணும் டோனோவை பொறுத்தளவில் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே 9 மணிக்கு பிறகு நிகழக்கூடிய அந்த சன்செட்ஸ் வந்து எதிர்வரும் ஜூலையின் நடுப்பகுதி வரைக்கும் தொடரும் என்பது தொடர்பாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தில் நாங்கள் பெறக்கூடிய அந்த பீக்கான டேலைட் என்று சொல்லி பார்த்தால் எதிர்வரும் June 21 இருக்குமா. 15:26 தான் இந்த வருடத்தில் நாங்கள் அனுபவிக்கப் போகின்ற அதிநீளமான பகல் பொழுதாக இருக்கும் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். June 21 அதே நாளில் தான் நாங்கள் சம்மர் சோல்ஸ்டிஸையும் கூட சந்திக்கப் போகின்றோம். சம்மர் சோல்ஸ்டிஸ் இந்த ஆண்டில் June 21 தான் நிகழப்போகின்றது. இந்த நாளில்தான் சூரியனை நோக்கிய அந்த பூமியின் வட அரைக்கோளத்தின் சாய்வு மிக உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வாகவும் கூட அது அமையும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்று ஒரு பெரிய ஒரு விடயம்தான் இது என்பதைத்தான் இங்கு காலநிலை வல்லுநர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சம சோல்ஸ்டிஸோடு பீக் டேலைட்டையும் நாங்கள் பெறப்போகின்றோம். 15:26 நீடிக்கக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்குமாம். எதிர்வரும் June 21 ஞாயிற்றுக்கிழமை என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கவனிக்கின்றோமோ இல்லையோ அந்த பகல் பொழுதின் அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து செல்ல போகின்றது என்பது தொடர்பாகவும் கூட இங்கே இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பகல் பொழுதின் அந்த ஒரு நீட்சி அல்லது நாங்கள் பெறக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தின் அதிகரிப்பு என்பது டெய்லி டெம்பரேச்சர்ஸிலும் கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. டொனோவை பொறுத்தளவில் ஒரு வருடத்தில் நாங்கள் சந்திக்கப் போகின்ற வார்மஸ்ட் மந்தாக சராசரி வெப்பநிலையின் அடிப்படையிலே ஜூலை இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். சராசரியாக நார்மல் டே டைம் ஹை என்று சொல்லி பார்த்தால் ஒரு 22.1 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது அவரேஜாக சொல்லப்படுகின்ற வெப்பநிலை உயர்வு தான். ஆனால் சில நாட்களில் 30 தாண்டியெல்லாம் கூட நாங்கள் வெப்பநிலை உயர்வை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் எங்களுக்கு தான் இந்த முறை கொஞ்சம் லேட்டாக இந்த 9 மணிக்கு நிகழக்கூடிய அந்த சூரிய அஸ்தமனம் வந்திருக்கின்றது. ஏற்கனவே கனடாவின் வெவ்வேறு இடங்கள் 9 மணியை தாண்டிய சூரிய அஸ்தமனத்தை சந்திக்க தொடங்கியிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எட்மண்டன், ஆல்பர்டா இவை வந்து ஒரு 10 மணிக்கு பிறகு நிகழக்கூடிய சூரிய அஸ்தமனத்தை ஏற்கனவே எதிர்கொள்ளுகின்றனவா. சாஸ்கடூன்ஸ், வினிபேக் போன்ற இடங்கள் 9:30 பிறகு நிகழக்கூடிய சூரிய அஸ்தமனத்தை ஏற்கனவே சந்திக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. வான்கூவர், பிரிட்டிஷ் கொலம்பியா என்று சொல்லி பார்த்தால் ஏற்கனவே 9 மணி தாண்டிய சூரிய அஸ்தமனத்தை அது சந்திக்க தொடங்கியிருக்கின்றதா. அதே நேரம் கனடாவின் துருவ பகுதியை அண்மித்திருக்கக்கூடிய இக்வாலியூட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி வந்து 11 மணியை
அண்மித்த சூரிய அஸ்தமனத்தை தானாம் சந்திக்கின்றது இரவு பொழுதில் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். சூரியனை அஸ்தமிக்காத பகுதிகளும் கூட கனடாவில் இருக்கின்றன. இப்போதைய இந்த காலத்தில் வந்து இனுவிக் மற்றும் வெவ்வேறு ரீஜன் ஆர்டிக் சர்க்கிளிலே இருக்கக்கூடிய வெவ்வேறு ரீஜன்ஸ் வந்து 24 மணி நேர சூரிய வெளிச்சத்தை சந்திக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை, அதன் பாதை தான் மாறிக்கொண்டிருக்கும், அந்த திசைகள் தான் மாறிக்கொண்டிருக்கும். அதை விடுத்து பார்த்தால் முழுமையாகவே ஒரு நாளில் தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆர்டிக் சர்க்கிளிலே கனடாவில் இருக்கக்கூடிய பகுதிகள், அமெரிக்காவின் ஒரு சில இடங்களும் கூட அதே மாதிரி அந்த ஆர்டிக் சர்க்கிளுக்குள் வருகின்ற போது அந்த நிலைமையை எதிர்கொள்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். எனவே இந்த வருடத்தில் நாங்கள் சந்திக்கப் போகின்ற மிக நீண்ட பகல் பொழுது எதிர்வரும் ஜூன் 21 வரப்போகின்றது. ஏற்கனவே சொல்லப்பட்டதன் அடிப்படையிலே பார்த்தால் நாங்கள் டொனோவில் இருக்கக்கூடியவர்கள் 15 மணி நேரம் 26 நிமிடங்களில் அந்த பகலை அனுபவிக்கப் போகின்றோம். ஆனால் வெவ்வேறு இடங்கள் வந்து இன்னும் அதிகரித்த சூரிய வெளிச்சத்தை பெறப்போகின்றன அதே நாளில் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இனுவிக் வந்து 24 hours, வெவ்வேறு இடங்கள் சொல்லி பார்த்தால் எட்மண்டன் அல்பர்டாவிலே வந்து 17 மணி நேரம் 2 நிமிடங்களாக இருக்குமாம் பகல் வேளை. வான்கூவரில் 16 மணி நேரம் 15 நிமிடங்களாக இருக்கும். அதே மாதிரி வினிபெக் மணிடோபா என்று சொல்லி பார்த்தால் 16 மணியும் 21 நிமிடங்களும் சூரிய வெளிச்சம் இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். டொனோவை பொறுத்தளவில் ஒப்பீட்டளவிலே இனி இடங்களோடு பார்க்க போகின்ற போது சற்று குறைவாக இருக்கும் அந்த நேரம் என்று சொன்னாலும் எங்களுக்கும் நீண்ட பகல் பொழுது வர இருக்கின்றது ஜூன் 21 என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 11:40 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

11:46 நிமிடம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு அரிதான ஒரு குரங்கினம் ஒன்று அழிவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றமை தொடர்பான ஒரு ஆய்வு முடிவு ஒன்றும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் கடந்த வருடத்தின் இறுதிப்பகுதியில் ஒரு பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் கிரேட் ஏப்பின் பல உறுப்பினர்களை கொன்றதன் காரணமாக அந்த ஒரு இனத்தின் சர்வைவல் தொடர்பான கேள்விகள்தான் இப்போது எழுப்பப்பட்டிருக்கின்றன. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் என்று சொல்லி லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய தாப்பானூலி ஒராங்குட்டான் என்று சொல்லப்படக்கூடிய அரிதான அந்த குரங்குகள் அவைதான் பெரிய அளவிலே உயிரிழந்திருக்கின்றன என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தோனேஷியாவில் இருக்கின்ற மலைக்காடுகளில்தான் அவை வாழுகின்றன. தொடர்ச்சியாக 4 நாட்கள் என்று சொல்லி பார்த்தால் 1000 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவை அந்த பகுதி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நோர்த் சுமாத்ரா ப்ராவின்ஸ் வந்து 2025 நவம்பர் மாதத்திலே சந்தித்திருந்த நிலையில்தான் இந்த கடும் மழையின் காரணமாக ஏற்பட்டிருந்த நிலச்சரிவில் சிக்கித்தான் 58 உராங்குட்டான்ஸ் வந்து உயிரிழந்திருக்கின்றனவாம். வெறும் 58 என்று சொல்லி நாங்கள் எண்ணிக்கையிலே நினைக்கலாம், ஆனால் இப்போது வெறும் ஒரு 800 மட்டும்தான் தப்பித்து பிழைத்திருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்ற நிலையில் அதில் 58 இழக்கப்படுகின்றமே அந்த ஒரு ஒட்டுமொத்த இனத்தின் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகின்றது. லோக்கல் பாப்புலேஷன் சொல்லி பார்த்தால் அந்த நோர்த் சுமாத்ராவின் அந்த ப்ராவின்ஸில் வந்து இது வந்து ஒரு 11% பாப்புலேஷன் லாஸ்டாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அந்த ஒட்டுமொத்த இனம் என்று சொல்லி பார்க்கையில் அது 7% உறுப்பினர்களை இழந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் அந்த உயிரினத்தை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. 2025 நவம்பர் மாதத்தின் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலுக்கு பிறகே அந்த கிரேட் ஏப்ஸ் வந்து அதிகமாக உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் உடனடியாக அச்சமும் கூட வெளியிடப்பட்டு அந்த பகுதியில் தொடர்ச்சியான ஆய்வுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் 58 குரங்குகள் உயிரிழந்திருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் இத்தனை குரங்குகளை இழப்பது என்பது மிக துயரமானது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்மெண்டட் பாப்புலேஷன் வந்து இன்னமும் மேலதிகமான அபாயங்களையும் கூட சந்திக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக அந்த குரங்குகள் வாழக்கூடிய அந்த பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் இப்போது வெவ்வேறு ஆபத்துக்களை சந்திக்கின்றனவாம். மைனிங் போன்றவையும் கூட அதிகம் அங்கு செய்யப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே காடழித்தல் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான நிலையில் இப்போதைய இந்த காலநிலை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகளும் கூட மிகப்பெரியதாக இருக்கின்ற நிலையில் அதிகமாகவே தொடர்ந்து அந்த குரங்கினங்கள் உயிரிழக்கக்கூடிய சாத்தியங்கள் இப்போது தென்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். மைனிங் அதிகம் நிகழ்கின்றது. அதே நேரம் பாம் ஆயிலுக்கான அந்த பிளான்டேஷன்ஸும் கூட அதிகம் அங்கு நடக்கின்றது. அதை தாண்டி இந்தோனேஷியாவின் பெரிய ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டும் கூட அந்த பகுதியில் முன்னெடுப்பதன் காரணமாகவும் அந்த குரங்கினங்களின் வாழ்விடங்கள் பெரியளவில் இழக்கப்படுகின்றன என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி மழை பொழிவு அந்த பகுதியில் அதிகம் ஏற்படுவதற்கு காரணமும் கூட ஹியூமன் இன்டியூஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய காலநிலை மாற்றம். எனவே இந்த மாற்றத்தின் விளைவாக அந்த பகுதியில் இப்படி அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த மழை பொழிவு வந்து 50% உயர்ந்திருக்கின்றமை தொடர்பாகவும் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த குரங்கினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் கூட வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இதற்கு முன்பு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆய்வில் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் இந்த தாப்பனூலி உராங்குட்டான் அதன் பாப்புலேஷன் ஒரு வருடத்தில் 1% இழக்கப்பட்டாலே அது வந்து படிப்படியாக அந்த முழுமையான அழிவு எக்ஸ்டிங்ஷனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஆபத்தை எதிர்கொள்ளுகிறது என்று சொல்லி, ஆனால் ஒரு வருடத்தில் ஒரே ஒரு நிகழ்விலேயே 58 தாப்பனூலி உராங்குட்டான்ஸ் உயிரிழந்திருக்கின்றமை பெரும் பாதிப்பை அந்த இனத்திற்கு இப்போது ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது தொடர்பான கவலையும் கூட வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். டொரோண்டோ ஸ்டேடியத்தில் இன்றைக்கு டொரோண்டோ ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வேர்ல்ட் கப் ஃபீஃபா அந்த மேட்சஸ் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றன. 1:30 தான் ஓப்பனிங் செரிமனி, அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு கனடா வந்து போஸ்னியா மற்றும் இந்த ஹெர்சகோவினா அந்த அணியை வந்து எதிர்கொள்ளுகின்றது. போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா அந்த அணியை வந்து எதிர்கொள்ளுகின்றது. எனவே பெரிய எதிர்பார்ப்பு கனேடியன் சொக்கோ ஃபேன்ஸிடையே ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எரிபொருள் விலையில் 3% விலை வீழ்ச்சி நாளைய தினம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு
இதுவரை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை இப்பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
0: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: Astro Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அரிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவருடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது தொடக்க 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்று ஜூன் மாதம் 12 தேதி 2026 வெள்ளிக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக ஒலிப்பதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். 102.7 ஊடாக அல்லது eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca. அதே போன்று நீங்கள் eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் மற்றும் செய்திகள் போன்றவற்றை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே நாங்கள் காலநிலை பார்க்கலாம். இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லி வெளிச்சமான நாளுக்கான பொழுதாகத்தான் இருக்கின்றது. இன்றைய வெள்ளிக்கிழமை 25. இன்று அதிகூடிய வெப்பநிலை கூட 25 தான். அதே போன்று வெளிச்சமும் நிறையவே இருக்க போகிறது. நாளைக்கும் வெளிச்சம் நிறைந்த நாள், 27, அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். பன்னிரண்டு மணி 2 நிமிடம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பன்னிரண்டு மணி 7 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் நேற்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆஃபிஷியலாக. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவிலே முதல் மேட்ச் இடம்பெற போகிறது. அதுவும் எங்களுடைய கெனடியன் டீமும் இதில் இடம்பெறுகின்றது என்பதும் ஒரு முக்கியமான செய்தி. எல்லாரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாகவும் இது இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, இன்று 3 மணிக்கு இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த போட்டியிலே பங்கு பெற்ற இருக்கின்ற கெனடிய அணியினருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடலாம். இது தொடர்பாக பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே சொல்லி வந்த விடயங்கள் தான். அதே போன்று இது டொரோனோ போலீசார் கூறியிருக்கிறார்கள், இந்த ட்ரோன்ஸ் வந்து பெர்மிட் பண்ணப்படவில்லை, குறிப்பாக இந்த டொரோனோ ஸ்டேடியம், அதே போன்று ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல், ஐடிஎம் டொரண்டோ, இந்த பகுதிகளில் வந்து எந்த விதிவிலக்கும் யாருக்குமே இல்லை. ட்ரோன்ஸ் வந்து அந்த பகுதியில் நீங்கள் செயற்படுத்தக்கூடாது, யாரும் இந்த ட்ரோன்ஸை வந்து பறக்கவிட முடியாது என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நோ ட்ரோன் ஜோன் அப்படி என்று சொல்லி. இது வந்து டொரண்டோ ஸ்டேடியம் அண்ட் ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொரண்டோவில் இடம்பெறுகின்ற இடங்களில் 10 நேற்று முன்தினம் 2 பேர் வந்து இது தொடர்பாக சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். கெனடியன் ஏவியேஷன் ரெகுலேஷனின் அடிப்படையிலே இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றனவாம். அதே போன்று வீதி முடக்கங்களும் இருக்கப் போகின்றன. இன்றிலிருந்து July 2 வரையில் இது லிபர்ட்டி வில்லேஜ் மற்றும் எக்ஸிபிஷன் அந்த பகுதிகளிலே ஏராளமான வீதி முடக்கங்கள் இருக்கப் போகின்றன. ஆகவே நீங்கள் யாராவது இந்த பகுதிகளில் செல்ல இருக்கின்றவர்கள் இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக இன்றைக்கு வந்து June 12 காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, அதேபோன்று வருகின்ற June 17 புதன்கிழமை பிற்பகல் 2 மணியிலிருந்து மிட் நைட் வரைக்கும், இப்படி வெவ்வேறு டைம்ஸில் வந்து இந்த வீதி முடக்கங்கள் லிபர்ட்டி வில்லேஜ் மற்றும் எக்ஸிபிஷன் பகுதி அந்த கிரவுண்ட்ஸ் அந்த பகுதிகளிலே இருக்கப் போகின்றன, அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். பல இடங்களில் வாகன போக்குவரத்துகளுக்கும் தடை இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது போக்குவரத்துகளை எடுப்பதற்கு தான் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லோரும் சேஃபாக சென்று வருவதற்கு ஏற்ற வகையில் இந்த சேவைகளும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன, வசதியாக சென்று வருவதற்கு என்று சொல்லியும் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது TTC-னால். அதையும் இங்கே ஞாபகப்படுத்தலாம். 12:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: Love, if you are in search of true love, good luck. Good luck.
2: Kadalai un tedal endral tedalai me kadal endral good luck.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
9: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27th தேதி வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். கிரோவ் சிட்டி ஷாப்பிங். ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4164563514 416-456-3514.
10: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

12:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே நாங்கள் பார்க்கலாம் இப்போது ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு புதிய செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ஒன்றை வந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். நேற்றைய நாள் இது தொடர்பாக பிரைம் மினிஸ்டர் மார்க் கானி தெரிவித்திருக்கின்றார். அதாவது வருகின்ற ஒரு 10 ஆண்டுகளில் 3.2 பில்லியன் செலவினத்தோடு இந்த ஃபுட் ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வரப்பட இருக்கிறது என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதிக அளவிலே கடந்த காலங்களில் பார்க்கையில் இந்த உணவுப் பொருட்களுக்கான விலை என்பது, பணவீக்கம் என்பது மிகவும் உயர்வடைந்திருந்தது. கிட்டத்தட்ட 2019 பார்க்கையில் 35% உயர்வு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் உயர்வடைந்திருக்கின்றது. இதனால தான் மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு வந்து மிகவும் கடினப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கின்றது. இதை சரிப்படுத்துவதற்காக தாங்கள் வைத்திருக்கின்ற திட்டங்கள் தொடர்பாகத்தான் இவர் அறிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையிலே இது செயற்படுத்தப்படும் போது கனேடியர்கள் வந்து இந்த மளிகைப் பொருட்களுக்கான பில்ஸில் மிக ஒரு குறைவுகளை வந்து நாங்கள் இனி காணக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த மகிழ்ச்சியான விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மல்டி இயர் பிளானாக கூறப்பட்டிருக்கிறது. மோ சாய்ஸ், மோ கண்ட்ரோல், மோ கெனடா அப்படி என்று சொல்லி இதற்கு பேரும் வைக்கப்பட்டிருக்கிறது. பல விடயங்கள் இதில் கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு நிலையான ஒரு மாற்றமாகவும் ஒரு நல்ல மாற்றமாகவும் இது இருக்க போகிறது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரியான இடங்களுக்கு வந்து இந்த சரியான கைகள் இதெல்லாம் சேர்ந்து அது செயல் வடிவம் பெற வேண்டும். அப்படிப்படுகின்ற பட்சத்தில் வந்து எல்லாருக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதன் மூலம் நிறைய ஒரு வாய்ப்பு, அதிலும் குறிப்பாக இதில் என்ன விடயங்கள் கொண்டு வரப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கையில் இந்த உற்பத்தி முறையில், அதை வந்து சந்தைப்படுத்துகின்ற முறையில் அப்படி பல மாற்றங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய கம்பெனிஸ் இதுக்குள் கொண்டு வரப்போகின்றார்கள். இதனால் போட்டித்தன்மை கூடி மலிவான விலைகளில் பொருட்கள் கிடைக்கக்கூடியதாக இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான நல்ல விடயங்களை கொண்டதாக ஒரு 10 ஆண்டுகளில் அரசாங்கம் $1 பில்லியன் இதற்கு கொடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றமாக கனேடியன்ஸ் வந்து அஃபோர்டபுள் விலையில் குறைவான குரோசரி கட்டணங்களோடு பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு திட்டமாக இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நாள் 12:26

All designer frame great deals இல் eye exam க்கு $60 seniors get free frame. கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை Ajax Optimart-இல் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 Harwood Avenue North, Ajax இல் Harwood and Taunton சந்திப்பில் 905-428-3131 905-428-3131 9052-3131.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கிண்ண தொடரில் கனடாவில் இடம்பெறும் முதல் போட்டியாக டொரண்டோ அரங்கத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு பொஸ்னியா ஹெர்சிகோவினியா அணியினை கனடா எதிர்கொள்கின்றது. இருதரப்பு ரசிகர்களும் டொரண்டோ நகர மத்தியில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் நெருக்கமான நிலைக்கு அமெரிக்காவும் ஈரானும் வந்துள்ளதாக பிராந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. இருதரப்பு பேச்சுக்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து ஈரான் மீது நடத்தப்படவிருந்த பாரிய தாக்குதலை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் வாய்ப்புகள் முன்னொப்போதும் இல்லாத வகையில் சாதகமாக உள்ளதை ஈரானிய வெளிவிவகார அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு நீர்ப்பாசனத்திற்காக திறக்கப்படும் மேட்டூர் அணையை நீர்மட்டம் குறைவாக உள்ளதாக தெரிவித்து கர்நாடக அரசு திறக்காததை அடுத்து தமிழக வெற்றிக் கழக அரசு மீது திமுக மற்றும் அதிமுக ஆகியன குற்றம் சாட்டியுள்ளன. மேட்டூர் அணை திறக்கப்படாததனால் பாதிக்கப்படும் விவசாயிகளை ஊக்குவிக்க கிட்டத்தட்ட 135 கோடி ரூபாய்கள் செலவில் சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை கொண்டுவராமல் விவசாயிகளை முதலமைச்சர் ஏமாற்றுவதாக திமுகவும் அதிமுகவும் விமர்சித்துள்ளன. இலங்கையில் வலிகாமம் வடக்கில் தமிழ் மக்களை மீள்குடியேற்றம் செய்ய வலியுறுத்தி வரும் திங்கட்கிழமை மாபெரும் போராட்டத்தை நடத்தவுள்ளதாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு திங்கட்கிழமையுடன் 37 ஆண்டுகள் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியா எடுத்து. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான, பேங்க்கு போனான, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும் போது நான் அவங்களை ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட், மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798 6478182798.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: Your favorite music. On your favorite station, 102.7. It's East FM.

12:49 மிஸ்டர் ஃபெம்மோடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய முதலாவது, கனடாவிலேயே முதலாவது மேட்ச், அதுவும் எங்களுடைய கெனடிய அணி விளையாட போகின்றது. அந்த எக்ஸைட்மெண்ட்டை எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏராளமான இந்த ஃபீஃபா ஃபேன்ஸ் எல்லாம் ஏற்கனவே நடக்க தொடங்கியிருக்கிறார்கள். ட்ரெண்டோ டவுன் டவுன் பகுதியில் ஒரே ஒரு கொண்டாட்டமாக குடும்பத்தோடு எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த போட்டியை ரசிப்பதற்கு, ஃபேன் ஃபெஸ்டில் கலந்து கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவங்களோட மகிழ்ச்சியை பார்க்குற நேரம் எங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி வந்து தொற்று மாதிரி தான் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய கனேடிய வீரர்களும் தயாராக இருப்பார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் மீளவும் தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, இந்த நேரத்தில் கனடா போஸ்ட் வந்து தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த டோர் டு டோர் டெலிவரியை தாங்கள் படிப்படியாக குறைத்து கொண்டு கம்யூனிட்டி பாக்ஸஸில் மக்கள் தங்களுடைய அந்த லெட்டர்ஸ் போன்றவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு மாற்ற இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தது. அதற்கேற்ற வகையிலே இப்போது GTA பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த போஸ்டல் கோட்ஸில் வந்து இந்த மாற்றங்கள் இப்போது வரும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஏஜாக்ஸில் வந்து L1S, அதே போன்று L1T, பிராம்டனில் L6S, L6T, L6W, L6Y, L6V, L6X, L6Z, L7A இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும், பிக்கரிங்கில் வந்து L1V, L1W, L1X, அதே போன்று மிஸ்ஸஸ் ஆகாவில் L4T, L4V, L5M, L5N, L5S, L5T இந்த போஸ்டல் கோட்ஸில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய மெயில்ஸ் வந்து படிப்படியாக இனி கம்யூனிட்டி பாக்ஸில் வர இருக்கிறது. வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ண மாட்டார்கள். இந்த மாற்றங்கள் 2027 வரும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஜாக்ஸ், பிராம்டன், ஹாக்ஸ்பெரி, கிச்சனர், லண்டன், மிஸ்ஸஸாகா, ஆடாவா, பிக்கரிங் போன்ற இடங்களில் இந்த மாற்றம் வரப்போகின்றது. 12:51 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca. Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பற் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பற் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வேளையிலே வெளிய வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். 25 இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு பொழுது நாளைக்கும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். நாளை 27 வரை அதிகூடிய வெப்பநிலை இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அதிலும் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். அதாவது 3% இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. இந்த 3 வச்சு ஒரு 3 வெப்பம் மாறியாச்சு. அதாவது நேற்று குறைவடைந்து இன்றைக்கு வந்து அதாவது 3% குறைவடைந்து இன்றைக்கு 3% அதிகரித்து மீளவும் 3% இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. சரி, 3 சொல்லிட்டோம். இதனால் வந்து படுத்த 3 என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம்ஐ வந்து நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை பார்த்து மகளெல்லாம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாக, அதே போன்று யூடியூப் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து மொபைல் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகளலாம்.

1:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த டவுன் டவுன் பகுதியிலே நிறைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாரும் ஒரு செலிப்ரேஷன் வைபில் இருக்கின்றார்கள். குறிப்பாக நல்ல வெதர் வேறு. அதே போன்று முதலாவது போட்டி கனடிய அணியோடும் இடம்பெறப் போகின்றது. ஓப்பனிங் செரிமனி அதே போன்று மேட்ச் எல்லாமே இடம்பெறப் போகிறது. இதையொட்டித்தான் ஏராளமான ரசிகர்கள் டொரண்டோ டவுன் டவுன் பகுதியிலே நிறைந்திருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் இன்னும் சில பாசிட்டிவான செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இப்போது அந்த போரை நிறுத்துவதற்கான நெருக்கமான ஒரு டீலில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆபிஷியல்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. அதே போன்று அரசாங்கம், கனடிய அரசாங்கம் அந்த ஃபோர்ஸ்ட் லேபர் அதை வந்து நிறுத்துவதற்கான ஒரு புரோட்டோகாலை வந்து விரைவில் சொல்லும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறதாம். சரி, அந்த விடயத்தோடு சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கின்றது ஒரு டிராஃபிக் அலர்ட். இது வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று காலை 10 மணியிலிருந்து திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி வரையில் காலேஜ் ஸ்ட்ரீட் மூடப்பட்டிருக்குமா, பாத்ஸ்ட்டுக்கும் ஷோ ஸ்ட்ரீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி. இது என்ன காரணம் என்று சொன்னால், டேஸ்ட் ஆஃப் லிட்டில் இட்டாலி ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றது. அதையொட்டித்தான் இந்த பகுதி மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது காலேஜ் ஸ்ட்ரீட்டில் பாத்ஸ்ட்டுக்கும் ஷோ ஸ்ட்ரீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இன்று காலை 10 மணியிலிருந்து திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 1:08 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பண்பலை East FM 102.7 மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப் எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com.
1: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது,
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
0: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
4: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20th வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்கர் பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20th மாலை 4 PM முதல் கர்நாடக இசை, மாலை 5 PM முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 Notes இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479-7701.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham Shepherd Hill, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 647-539-5601. RKS Saloon.
4: என்ன சரியா சிரம
7: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704-7074.
8: East FM 102.7.

1:24 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த விவாகரத்து பொதுவாக ஒரு மணமான தம்பதியர்களிடையே அவர்களுக்கான கருத்து வேறுபாடுகள் வரும்போது ஏதோ ஒரு காரணங்களுக்காக தங்களுக்கு இனி தொடர், அதாவது தங்களுடைய அந்த கணவன் மனைவியாக தொடர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வரும்போது விவாகரத்து பெறுவது தெரிந்த விஷயம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு நகைச்சுவையை கொண்டு வந்தாலும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்றால், இந்த உறவு நிலை என்பதை தாண்டி இப்போது இந்த நிதி நிலைமையும் இதில் ஒரு பங்கு வகிக்கின்றதாம். அதாவது மனம் ஒத்து வராதவர்கள் பிரிவதற்கு எடுக்கின்ற காலம் குடும்பத்துக்காக அல்லது யாராவது சொன்னாங்க அப்படி என்று சொல்கிறதுக்காக அவங்க நீடிக்கவில்லையாம். அந்த உறவில் பிடிக்காதவர்கள் பிரிந்து போகும்போது தனியாக செலவினங்களை சமாளிப்பது கடினம். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய லிவிங் காஸ்ட் அதே போன்று பல ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு எக்கனமி நிலை காணப்படுகின்றது. இப்படியான நிலையிலே பிரிந்து போய் தனியே வந்து தன்னால் இந்த விடயங்களை சமாளிக்க முடியாது அப்படி என்று சொல்லி நினைச்சிட்டு பிடிக்காத உறவில் நிறைய பேர் இருக்கின்றார்களாம் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உறவு நிலையை தாண்டி இந்த பொருளாதார நிலை என்பது தாக்கம் செலுத்துவதாக இந்த டிவோர்ஸ் இப்போது இருக்கிறது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சர்வே வந்து BMO-வினால் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தான் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. தாங்கள் பிரிவிந்து செல்கின்ற அந்த மனநிலையை வந்து கொஞ்ச காலத்துக்கு பிற்போடுகின்றார்களாம். இப்படி தாங்களுடைய நிதி நிலைமைகள் காரணமாக அப்படி என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. விவாகரத்து பெற்று அல்லது வந்து பிரிந்து வாழ்கின்ற 5 2 கெனடியன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், தாங்கள் வந்து இந்த

0: 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண தொடரில் கனடாவில் இடம்பெறும் முதல் போட்டியாக டொரண்டோ அரங்கத்தில் பிற்பகல் 3 மணிக்கு போஸ்னியா ஹெர்சிகோவினியா அணிகளை கனடா எதிர்கொள்கின்றது. இருதரப்பு ரசிகர்களும் டொரண்டோவின் பல பகுதிகளிலும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கனடா தழுவிய ரீதியிலான உணவு பாதுகாப்பு மூலோபாய திட்டத்தை 3.2 பில்லியன் டாலர்கள் செலவில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளின் இறக்குமதிகளில் தங்கியிருப்பதை தவிர்த்தல், பணவீக்கத்திற்கு காரணமாக உள்ள விற்பனை சந்தையை உடைத்தல் ஆகியவற்றில் இத்திட்டம் கவனம் செலுத்தவுள்ளது. தத்தமது தேவைகளை தாமே நிவர்த்தி செய்யும் நாடுகளே உண்மையான இறையாண்மையை கொண்ட நாடுகள் என சுட்டிக்காட்டியுள்ள கனடிய பிரதமர் மாக்கானி, அவ்வாறு இல்லாத நாடுகள் உலக நிலைமைகள், வரி விதிப்புகள் போன்றவற்றினால் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய ஆட்சியில் இடம்பெறும் மின்வெட்டுகளை கண்டித்து விழுப்புரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அதிமுக சார்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் அதிகளவில் மின்வெட்டுகள் இருந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் வளர்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும், மொத்தமாக 627 கோடி ரூபாய்கள் மாத்திரமே மின்சாரத்துறைக்காக திமுக செலவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணைகளில் பல அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதனால் திட்டமிட்டு குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாடியுள்ளது. இனவாத தன்மையை கொண்ட விமல் வீரவன்ச, உதய கமன்வில போன்றவர்கள் இக்குழப்பங்களில் முன்னின்று செயற்படுவதாக அது கூறியுள்ளது.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen,
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds, as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

1:48 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், யூகே அதாவது யுனைடெட் கிங்டத்தில் இருக்கின்ற ஏராளமான சீனியர் டாக்டர்ஸ் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு அங்கே வந்து அதிக அளவிலே தங்களுக்கு ஏற்ற மதிப்பீடு இருக்கவில்லை, மதிக்கப்படவில்லை, அதே போன்று நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கின்றதாம், அதே போன்று பேர்ன் அவுட்டாக இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி நினைத்துட்டு ரகசியமாக கூட சிலர் நாங்கள் வேற எங்கேயாவது குறிப்பாக கனடா ஆஸ்திரேலியா பக்கம் போகலாமா அப்படி என்று சொல்லி யோசித்து கொண்டிருப்பதாக இப்போது ஒரு ஜேர்னலிலே இது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுரை, மெடிக்கல் ஜேர்னலில் தான் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. கன்சல்டன்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த டாக்டர்ஸ் அங்கே ஏராளமான வேலை ப்ரெஷர், அதே போன்று தங்களுக்கான அந்த வேல்யூ அங்கே இல்லை என்று சொல்லி நினைக்கின்றார்களாம். இதனால தான் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு செல்வது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இது எந்த ஜேர்னலில் வெளியிடப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லி பார்க்கையில் த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல், அதில் தான் இந்த விடயம் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றதாம். 1:49 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளை சேர்ந்தவர்கள் வர விரும்புகின்ற ஒரு இடமாக கனடா இருப்பது எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரி, இந்த நிலையிலே இருந்தாலும் அங்கங்கே அப்பப்போ ஒரு விபத்தும் இடம்பெற்றிருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு ஷாப்பிங் மால் ஜிம்முக்குள்ளே இன்றைக்கு ஆண்டாரியோ லண்டனில் ஒரு வாகனம் ஒன்று கிராஷ் ஆகியிருக்கின்றது. இதன் காரணமாக 7 பேர் வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது எந்த மால் என்று சொல்லி பார்த்தால் ஷெர்வுட் ஃபாரஸ்ட் மால், அங்கே தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. குட் லைஃப் ஃபிட்னஸ் ஜிம்மிலே தான் இந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி உள்ளே நுழைந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் முதலுதவிக்குரியவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு பின்னர் வைத்தியசாலைக்கு 7 பேரும் கொண்டு செல்லப்பட்டார்கள். 5 பேருக்கு கொஞ்சம் கடுமையான காயம், 2 பேருக்கு மைனர் இன்ஜுரிஸ் தான் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக குட் லைஃப் ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸுக்கு வந்து தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் போலீஸாரோடும் இந்த விசாரணைகளில் தொடர்ந்து ஒத்துழைப்போம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. camsonics.com.
3: செய்யலாம்.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seats, Sound System, Light Coolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
7: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719. 4372431719.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2 மணியாகின்றது. சரிந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 24 இருக்கின்றது. அதே போன்று இன்று அதிகுடி வெப்பநிலையாக 26 இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 1 டிகிரி வந்து கூடி குறைந்து கொண்டு இருக்கின்றது. அதே போன்று நாளைக்கு 28 அதிகுடி வெப்பநிலையாக இருக்கும். 2 நாட்களிலும் முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கப் போகின்றன. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது. சரி, அந்த மகிழ்ச்சியான செய்தி. அதே போன்று ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய கனடாவின் முதலாவது மேட்ச் முதல் முறையாக கூட வரலாற்றில் இடம்பெறப் போகிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஏராளமான மக்கள் வந்து அங்கே திரண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அதற்கேற்ற கலரில் கனடாவை பிரதிபலிக்கின்ற மாதிரி சிவப்பு வெள்ளை நிறங்கள் எல்லாம் உடைகள் எல்லாம் அணிந்து காணப்படுகின்றார்கள். அதையும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். ஓப்பனிங் செரிமனி அதே போன்று மேட்ச் 3 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாக. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னால் அதனுடைய கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அல்லது உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. அதனுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனடியாகவே கேட்டு மகிழ முடியும். பிரதி மாதம் தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் உடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:06 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஆண்டின் மெகா சேல் பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120, RXSV பைஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன் ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப் ஆல் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலில், ஐ எக்ஸாமுக்கு $60, சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹாவூட் அவென்யூ நோர்த் ஏஜாக்ஸில் ஹாவூட் அண்ட் டோன்டன் சந்திப்பில். 9054283131. 2:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா ஃபீவர் இப்போது சூடு பிடித்திருக்கின்றது. இன்னும் 1 நிமிஷங்கள், 1 மணித்தியாலத்துக்கு குறைவான நேரத்தில் கனேடிய அணி விளையாட இருக்கின்றது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரி, இந்த வேளையிலே கனேடிய பிரதமரும் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறியிருக்கிறார். இது என்ன என்று சொன்னால், அவர் இப்போது இந்த G7 உச்சி மாநாடு தொடர்பான ஒரு மீட்டிங்கில் பிரான்சில் இருக்கின்றார். அங்கே பிரான்சுக்கும் கனடாவுக்கும் இடையிலான அந்த நட்புறவு என்பது இன்னும் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக வந்து பாதுகாப்பு அதே போன்று தொழில்துறை ஒத்துழைப்பை வந்து ஆழப்படுத்துகின்ற ஒரு ஒப்பந்தம் இப்போது எட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூறியிருக்கின்றார். ஒரு புதிய ஜெனரல் செக்யூரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் தான் எட்டப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய பொது தகவல் பாதுகாப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். பாரிஸில் வைத்து எலிசே அரண்மனையில் வைத்துத்தான் இந்த இது தொடர்பான அறிவித்தலை அவர் செய்திருக்கின்றார். 2 நாடுகளின் வணிகங்களும் குறிப்பாக வந்து எரிசக்தி, பாதுகாப்பு அதே போன்று கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்று சொல்லி சில முக்கியமான கனிமங்கள், அதோடு இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இணைந்திருக்கின்றதாம். இதெல்லாவற்றிலும் இணைந்து செயற்படும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அதேபோன்று பிரான்ஸை பொறுத்தளவிலே கனடாவினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்திலே பார்க்கும்போது கனடாவினுடைய 3வது பெரிய சரக்கு ஏற்றுமதி சந்தையாக காணப்படுகின்றதாம். அதேபோன்று 5வது பெரிய வெளிநாட்டு முதலீட்டு ஆதாரமாகவும் பிரான்ஸ் இருக்கின்றமை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
3: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
5: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
6: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
8: காற்றில் பரவும் இசை போல
9: ஈஸ்ட் எஃப்எம்.

2:22 வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் மற்றும் பரிமலா அயன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். அரசாங்கம் வந்து எங்களுடைய குரோசரி கட்டணங்களை வந்து குறைப்பதற்கான ஒரு மூலோபாயத்தை நேற்றைய நாள் அறிவித்திருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி இது தொடர்பாக டொரண்டோவில் வைத்து தெரிவித்திருந்தார். 3.2 பில்லியன் டாலர்ஸ் வந்து இதற்காக செலவிடப்படும் அப்படி என்று சொல்லியும் பல உத்திகள், இதிலும் குறிப்பாக நாங்கள் வெளிநாட்டு உற்பத்திகள் எல்லாம் தங்கியிருக்காமல் எங்களுடைய சொந்த நாட்டிலேயே எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்வதற்கு பெற்றுக் கொள்வதற்கேற்ற வகையில் அது அமையும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். போட்டித்தன்மையெல்லாம் உருவாக்கி மக்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸில் இந்த பொருட்கள் வந்து கிடைப்பதற்கு வழி கோலுகின்ற ஒரு முறையாகவும் இது இருக்கும். ஏனென்று சொன்னால் உணவுப் பொருட்களுக்கான இந்த பணவீக்கம் என்பது மிகவும் உயர்வடைந்து காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த ரீட்டெயிலர்ஸ் சிலரை விற்பனையாளர்கள் வந்து அதிகளவு இந்த பிரைஸ் உயர்வதற்கு அவர்களுடைய அந்த நடவடிக்கையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விடயத்தை பிரைம் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது தன்னைத்தானே ஃபீட் பண்ணிக்க உணவளிக்க வேண்டும், அதே போன்று பாதுகாப்பு காத்துக்கொள்ள வேண்டும், அப்படியான ஒரு தகைமையோடு இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் உண்மையான இறைமை உள்ள நாடு. ஆகவே நாங்கள் வேறு இல்லாவிட்டால் அது வந்து பல்வேறு காரணிகளில் தங்கியிருக்கும். அதாவது இந்த சப்ளை செயின் அதில் தங்கியிருக்கும், அதே போன்ற டாக்ஸ் போன்றவற்றில் தங்கியிருக்கும், இப்படி பல விடயங்களில் தங்கி அதனால் ஆட்டம் காணக்கூடியதாகவும் ஒரு நிலையற்ற தன்மையோடும் காணப்படும். ஆனால் உண்மையான ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்பது தன்னைத்தானே ஃபீட் பண்ணும், தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ளும், பாதுகாப்பினை செய்து கொள்ளும், இப்படி தனக்கு தனி செய்யக்கூடிய வல்லமை கொண்டதுதான் ஒரு இறையாண்மை மிக்க நாடு கனடா. அப்படித்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி அதற்கேற்ற வழிவகைதான் இது என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். ஒரு பல ஆண்டு திட்டமாக இது கூறப்பட்டிருக்கின்றது. சரி, ஒரு நல்ல ஒரு விடயம்தான் இது. ஒரு நீண்ட கால நிலையான ஒரு பயணத்தை நோக்கியதாக இது அமையும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். 2:24 வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

East FM 102.7 கேட்டாலே East FM 102.7 தமிழ் செய்திகள்.

பீஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் முதல் முறையாக கனடாவில் இன்றைய தினம் போட்டி இடம்பெறுகின்றது. 2026 பீஃபா உலகக்கிண்ண தொடரில் கனடாவில் இடம்பெறும் முதல் போட்டியாக டொரண்டோ அரங்கத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு போஸ்னியா ஹெர்சிகோவினா அணியினை கனடா எதிர்கொள்கின்றது. இருதரப்பு ரசிகர்களும் டொரண்டோ நகர மத்தியில் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் நெருக்கமான நிலைக்கு அமெரிக்காவும் ஈரானும் வந்துள்ளதாக பிராந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. இருதரப்பு பேச்சுக்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து ஈரான் மீது நடத்தப்படவிருந்த பாரிய தாக்குதலை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் வாய்ப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் சாதகமாக உள்ளதை ஈரானிய வெளிவிவகார அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு நீர்ப்பாசனத்திற்காக திறக்கப்படும் மேட்டூர் அணையை நீர்மட்டம் குறைவாக உள்ளதாக தெரிவித்து கர்நாடகா அரசு திறக்காததை அடுத்து தமிழக வெற்றிக்கழக அரசு மீது திமுக மற்றும் அதிமுக ஆகியன குற்றம் சாட்டியுள்ளன. மேட்டூர் அணை திறக்கப்படாததால் பாதிக்கப்படும் விவசாயிகளை ஊக்குவிக்க கிட்டத்தட்ட 135 கோடி ரூபாய்கள் செலவில் சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை கொண்டுவராமல் விவசாயிகளை முதலமைச்சர் ஏமாற்றுவது திமுகவும் அதிமுகவும் விமர்சித்துள்ளன. இலங்கையில் வலிகாமம் வடக்கில் தமிழ் மக்களை மீள்குடியேற்றம் செய்ய வலியுறுத்தி வரும் திங்கட்கிழமை மாபெரும் போராட்டத்தை நடத்தவுள்ளதாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு திங்கட்கிழமையுடன் 37 ஆண்டுகள் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165085052 4165085052. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield க்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Silvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்ப்ரோ. 4372672394 4162899993.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
6: Your favorite music on your favorite station, 102.7.

2:46 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வெளியிலே பார்க்கலாம். இப்போது வந்து ஹோல்டன் மற்றும் வாட்டலூ பகுதிகளிலே வாகன திருட்டுகளில் ஈடுபட்ட பலருக்கு வந்து சார்ஜஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74 சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு 6 பேருக்கு இந்த சார்ஜஸ் வந்து வழங்கப்பட்டிருப்பதாக ஹோல்டன் பிராந்திய போலீசார் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய நாள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 6வது நபரை வந்து தேடுகின்ற பணிகள் இடம்பெறுகின்றன. அவருக்கு எதிராக வாரண்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை வந்து ப்ரொஜெக்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதத்திலே தொடக்கப்பட்டிருக்கின்றது. மில்டனிலே டிரைவேயிலிருந்த ஒரு வாகனம் திருடப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரணைகளின் அடிப்படையிலே தான் இப்போது இந்த 5 பேர் நேற்றைய நாள் கைது செய்யப்பட்டு 6வது நபரை தேடுகின்ற பணி இடம்பெறுகின்றது. மொத்தமாக 74 சார்ஜஸ் வந்து இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய கைதின் போது ஏராளமான பொருட்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து மேக்னெட்டிக் வெஹிக்கிள் ட்ராக்கர்ஸ், அதே போன்று ரீப்ரோக்ராமிங் டிவைசஸ் இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருந்தன என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேர் யார் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். மொன்றியலை சேர்ந்தவர்கள், குபேக்கை சேர்ந்தவர்கள், மிசிசாகா அப்படி என்று சொல்லி வெவ்வேறு இடங்களை சேர்ந்தவர்களாக இவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். 2:48 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் கனடாவிலேயே முதல் முறையாக ஆண்களுக்கான இந்த உலக உதைப்பந்தாட்ட போட்டி இடம்பெறப் போகிறது. கனேடிய அணியும் விளையாட இருக்கின்றது. அவங்களுக்கும் நாங்கள் விஷ் பண்ணி கொள்ளலாம். எல்லோரும் ஆர்வமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.

2:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களே, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள். எல்லோருக்கும் ஒரு சிறந்த வார இறுதியும் அமைய நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: பெஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6 4 7 2 6 8 2 7 1 0 6 4 7 2 6 8 2 7 1 0.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-592 6 4 7 5 4 9 0 0 5 9.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3:06 உங்களை சந்தித்து கொண்டிருப்பது. திசையெங்கும் கிழக்கு வழியில் 25°C 30°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை 25°C. நாளை சனிக்கிழமையும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். ஃபீஃபா உலகக்கிண்ண உதயப்பந்தாட்ட போட்டிகளில் டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் இடம்பெறுகின்ற முதல் போட்டியாக இந்த போட்டியை இப்பொழுது ஆரம்பமாகி 4.5 நிமிடங்களை கடந்திருக்கின்றது. கனடா இதில் போட்டியிடுகின்றது. குறிப்பாக பொஸ்னியன் ஹெர்சிகோவ்னியா நாடுகளை கனடா போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த நாடுகளின் இணைந்த அணியினை கனடா சந்திக்கின்றது. இந்த போட்டியில் இப்பொழுது கனடா விளையாடி கொண்டிருக்கின்றது. இந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் என்று வருகின்ற பொழுது கனடாவின் வெற்றிக்கான வாய்ப்புகள் 53% இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டிருப்பதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக இந்த ஸ்கோர் விவரங்களை அறிந்து கொள்ள நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருங்கள். நேரம் 3:07 இருக்கின்றது. இது திசையெங்கும் கிழக்கு.
1: You know what? Guess who's back?

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஏஜாக் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள் ஆமட் தம்சீன் 437-860-7002 437-860-7002.
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன் நேசன் 1585 மார்க்கம் ரோட் யூனிட் 406 416-906-9085 6569085 6.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
1: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
5: வித்யா சாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம்
7: FM 102.7
6: East FM.ca.

0: நேரம் 3:23, கனடாவுக்கு எதிராக ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது போஸ்னியா ஹெர்சிகோவினா அணி. 21 நிமிடங்களை கடந்திருக்கின்றது முதலாவது கோலினை கனடாவுக்கு எதிராக. 21வது நிமிடத்தில் ஜோவோ லூகிக் பெற்றிருந்தார் இந்த கோல் போஸ்னியா ஹெர்சிகோவினா அணியினுடைய சார்பில் கனடாவுக்கு எதிராக போடப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் குரூப் பி க்கான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கெனடிய மற்றும் போஸ்னிய ஹெர்சிகோவினா அணிகள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டிகளில் இப்பொழுது முதலாவது கோல் சற்று முன்னர் புறப்பட்டிருக்கின்றது. 21வது நிமிடத்தில் கனடாவுக்கு எதிராக இந்த முதலாவது கோலினை போஸ்னியா ஹெர்சிகோவினா அணி பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக கனடா வெற்றி வாய்ப்புக்கான இந்த சாத்தியக்கூறுகள் உயர்வாக கணிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது வெகுவாக குறைவடைந்திருக்கிறது. போஸ்னியா ஹெர்சிகோவினா அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் இப்போதைய சூழ்நிலையில் உயர்வாக இருப்பதாக இந்த மதிப்பீடுகள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்குகின்ற இசை நிகழ்ச்சி ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் தீப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீ சாகர்ஷன பல பாடல்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பர்கள் தொடக்கம் மாலை 5 மணி வரையில் நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மாக்கம் ரோடு, யூனிட் 402 என முகவரியில் நேரடியாக டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்ய முடியும். 416-756-1200 என்ற இலக்கத்துக்கு அழைத்த விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-756-1200. நாங்கள் இன்றைய நாளில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் தருகிற மலிவு விற்பனைகளையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனை இடம்பெறுகின்றன. குறிப்பாக மீன் சந்தையில் ஸ்லோன் ஃபிரெஷ் நண்டு பவுண்ட் 8.89, பிளாக் பாவல், ஒயிட் பாவல், திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுண்டு 6.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணி சிக்கன் பங்கு 8.99, சேவல் பங்கு 8.99, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் போப்போன்ஸ் 16.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையிலிருந்து நேரடி இறக்குமதி செய்யப்பட்ட உளமீன் ஒட்டி ஓரா சுவாப்பாறை நெத்தலி துள்ளுமண்டை சூடை காரல் சோப்பு உளமீன் சல்மன் திருக்கை ஆஸ்திரேலியன் நண்டு ஊர்கோழி பன்றிச்சி என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல இஸ்லோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, கீரைப்பக்கீர் 1.99, வல்லாரைக்கட்டு 3.99, முருங்கையிலைக்கட்டு 3.99, அண்ணாமுன்னா வந்து பவுண்ட் 5.99, பலாப்பழம் நீங்க முழுமையா பெறுகின்ற பொழுது 1.29 படி நீங்கள் வசந்த சூப்பர் மார்க்கெட் விஷயமா பெற்றுக்கொள்ளலாம். 2 சுவையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸ் கூட விற்பனை ஆகிறது. ஃப்ரெஷ்ஷான இளநீரையும் விஷயம் பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் மங்குஸ்தான் ரம்புட்டான் நெல்லிக்காய் அன்னாசி பழம் மாதுளம் பழம் என்பவற்றையும் கூட விஷயமாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். 400 கிராம் ஆங்கர் 3.20-99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல அம்மனா வித்தவா 8 பவுன்ஸ் 10.99, 8 பவுன்ஸ் உளுந்த பருப்பு 12.99, போ பவுன்ஸ் மைசூர் பருப்பு 3.49, 750 மில்லியன் நெல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாய்த்தூள் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, 8 பவுன் பசுமறை 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 8 பவுன்ஸ் பிரவுன் சுகர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். விஏபி கேக்கலர் பாட்டல் 12.99, 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 47.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். சமபோசா $5-6, வாடியா டென் பேஷ் $3-10, டெல்மேஷ் சோயா $6-5 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கரிச்சந்திரா நூடிஸ் $3-6, மைலோ ட்ரிங் $4-5, ஆர்யடி கோகோனட் மில்க் $2-5 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதிவிஷோட விலையில் வருகின்ற பொழுது இப்பொழுது ஐங்கர் பாக்ஸ் 400 கிராம் 3.20-99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல குறிப்பாக இங்கே லார்ஜ் நண்டு பவுண்ட் 8.99, ரால் பாக்ஸ் போ பவுன்ஸ் 16.99 பெற்றுக்கலாம். ஒயிட் பாவல், பிளாக் பாவல், திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுண்ட் 6.99, கீரை பேக்கெட் 1.99, அன்னமுன்னா 5.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். அம்மன் அவித்தமா 8 பவுன்ஸ் 10.99, 8 பவுன் பசுமை ரைஸ் 6.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99 நீங்க பெற்றுக்கலாம். பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இப்பொழுது நீங்கள் மாக்கன் ரோட்டுக்கு மிடி

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தின் வரைவினை அமெரிக்காவும் ஈரானும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் அதிபர் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தி கைச்சாத்திடும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகள் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஈரான்

0: ஒரு விவகாரத்தில் அமைதி மிகவும் நெருக்கமாக வந்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கனடா தழுவிய ரீதியிலான உணவு பாதுகாப்பு மூலோபாய திட்டத்தை 3.2 பில்லியன் டாலர்கள் செலவில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளின் இறக்குமதிகளில் தங்கியிருப்பதை தவிர்த்தல், பணவீக்கத்துக்கு காரணமாக உள்ள விற்பனை சந்தையை உடைத்தல் ஆகியவற்றில் இத்திட்டம் கவனம் செலுத்த உள்ளது. தமது தேவைகளை தாமே நிவர்த்தி செய்யும் நாடுகளே உண்மையான இறையாண்மையை கொண்ட நாடுகள் என சுட்டிக்காட்டியுள்ள கனடிய பிரதமர் மாக்கானி, அவ்வாறு இல்லாத நாடுகள் உலக நிலைமைகள், வரி விதிப்புகள் போன்றவற்றால் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய ஆட்சியில் இடம்பெறும் மின்வெட்டுக்களை கண்டித்து விழுப்புரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அதிமுக சார்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் அதிகளவில் மின்வெட்டுகள் இருந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் வளர்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும், மொத்தமாக 627 கோடி ரூபாய்களை மாத்திரமே மின்சாரத்துறைக்காக திமுக செலவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் பல அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதால் திட்டமிட்டு குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாடியுள்ளது. இனவாத தன்மையினை கொண்ட விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில போன்றவர்கள் இக்குழப்பங்களில் முன்னின்று செயல்படுவதாக அது கூறியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் FM
0: 102.7. ஃபீஃபா உலக கிண்ண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் கனடாவில் இடம்பெறுகின்ற முதலாவது போட்டியாக இன்றைய தினம் டொரண்டோ ஸ்டேடியத்தில் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் 2026 ஃபீஃபா உலக கிண்ண தொடரில் முதலாவது போட்டி, கனடாவில் இடம்பெறுகின்ற முதலாவது போட்டி என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 33 நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. 0-1 என்கின்ற கோல் கணக்கில் போஸ்னியா ஹெர்சிகோவினா அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவுக்கும் போஸ்னியா ஹெர்சிகோவினா அணிக்கும் இடையில் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 21வது நிமிடத்தில் 1 கோலினை போஸ்னியா ஹெர்சிகோவினா அணி பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் போஸ்னியா ஹெர்சிகோவினா அணி கனடாவை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. 33 நிமிடங்களை கடந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. ஈஸ்ட் FM.ca ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6947-293-5899.
5: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
1: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நேரம் 3:50 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கனடா மற்றும் போஸ்னியா ஹெர்சிகோவின் அணிகளுக்கு இடையில் ஃபீஃபா உலகக்கிண்ண உதயப்பந்தாட்ட போட்டிகளில் டொரண்டோ ஸ்டேடியத்தில் இன்றைய போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 48 நிமிடங்களை கடந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு கோலோடு போஸ்னியா ஹெர்சிகோவின் அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. 0-1 என்கின்ற கோல் கணக்கில் இந்த போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கனடா இந்த கோல்களையும் பெறவில்லை. போஸ்னியா ஹெர்சிகோவின் அணி ஒரு கோலினை 21 நிமிடத்தில் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்குகின்ற இசை நிகழ்ச்சி ஐ கிளீன் கனடா வழங்குகின்ற அப்படிப்போடு இம்மாதம் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டர்மேன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ரா புரொடக்ஷன். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 மணி வரையில் நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மாக்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வன செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. நாங்கள் மீளவும் வசந்தம் சுபமாக தருகின்ற அறிவிப்பினை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது குறிப்பாக ஸ்லோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 8.99, பிளாக் பாவல் வைட் பாவல் திரள் மீன் 1 pound 6.99 படி நீங்க பெற்றுக்கலாம். பிரியாணி சிக்கன் பங்கு 8.99, சேவல் பங்கு 8.99, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் 4 pounds 16.99 நீங்க பெற்றுக்கலாம். இலங்கையிலிருந்து நேரில் இறக்குமதி செய்யப்பட்ட உளமீன் ஒட்டி ஓரா சுவாப்பாறை நெத்தலை துள்ளுமண்டை சூடை காரல் சோப்பு உளமீன் சல்மன் திருக்கை ஆஸ்திரேலியன் நண்டு உர்கோழி பண்டிகழ்ச்சி என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, கீரை பேக்கெட் 1.99, வல்லாரைக்கட்டு 3.99, 1 கிலோ காலி பேக்கெட் 3.99, முருங்கை இலக்காட்டு 3.99 பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல அண்ணாமண்ணா பழம் பவுன் 5.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது விஷேடமாக பவுன் 1.29 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 2 வகையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸை நீங்கள் விஷேட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். இளநீர் வந்து விஷேட விலையில பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் சிலோன் மங்குஸ்தான் ரம்புட்டான் நெல்லிக்காய் அன்னாசி பழம் மாதுளம் பழம் என்பவற்றை கூட விஷேடமாக வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது 400 கிராம் வெங்கர் 3.20, அம்மன் அவித்தமா 8 pounds 10.99, 8 pounds உளுத்தம்பருப்பு தண்ணி 2.99, 4 pounds மைசப்பருப்பு 3.49, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாய்த்தூள் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 900 கிராம் 13.99, 8 pound பசுமை ரைஸ் 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் 8 pounds பிரவுன் சுகர் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல 8 pounds அரிசிமா 9.99, பிஎப்பி கேக்கல் பொடல் 12.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 47.99 பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது சமபோசா $5-6 நீங்க பெற்றுக்கலாம். வாடியா டிம்பிஷ் $3-10, அதுபோல டெல்மே சோயா மீட் $6-5 பெற்றுக்கலாம். கரிச்சந்திரா நூடில்ஸ் $3-6, அதுபோல மேகி மசாலா நூடில்ஸ் வந்து $5-4 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மைலோ ட்ரிங் $4-5 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆரியடி கோகோனட் மில்க் $2-5, 900 கிராம் அங்கட்டின் வந்து 19.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதிவிஷேட சிறப்பு விலையில் வருகின்ற பொழுது 400 கிராம் அங்கர் 3.20 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல லார்ஜ் கணவாய் பவுன் 6.99, லார்ஜ் நண்டு பவுன் 8.99, ரால் பாக்ஸ் 4 pounds 16.99 நீங்க பெற்றுக்கலாம். ஒயிட் வாவல் பிளாக் வாவல் திரளி மீன் 1 pound 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கீரை பெக்கை 2.99, அண்ணாமுண்ணா பவுன் 5.99, அம்மன் அவித்தமா 8 pounds 10.99, பசுமை ரைஸ் 8 pounds 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட் ரோட்டுக்கு மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 Starlock Street, Unit 5, 416-292-8585.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
3: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17ஆம் தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
2: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
2: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

நேரம் 4:08 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். கனடாவுக்கும் போஸ்னியா ஹெர்சிகோவின் அணிகளுக்கும் இடையில் ஃபிஃபா உலக கிண்ண உதயப்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. டொரண்டோ ஸ்டேடியமில் இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஹாஃப் டைம் நிறைவடைந்து மீளவும் போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. போஸ்னியா ஹெர்சிகோவின் அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. 0-1 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. கனடா எந்த விதமான கோல்களையும் பெறவில்லை. போஸ்னியா ஹெர்சிகோவின் அணி 21வது நிமிடத்தில் தனது முதல் கோலினை பெற்றிருந்த நிலையில் அந்த அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹாஃப் டைம் நிறைவடைந்து இப்பொழுது போட்டிகள் மீளவும் ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212 வெளியில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ், 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது அநேகமான பகுதிகளில். நாளையும் வெயில் முற்று முழுதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 25 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்குகின்ற இசை நிகழ்ச்சி ஐக்ளீன் கனடா வழங்குகின்ற அப்பிடிப்போடு இம்மாதம் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கெனடியன் ரிசோர்ட்டில் இடம்பெற இருக்கின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவரன் குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீ சாகர்ஷா என பல பாடல்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 மணி வரையில் நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மாக்கம் ரோட், சுயிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamzin 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Siren Finch சந்திப்பு கண்மையில் 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
5: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 4:23 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோப் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கனடாவுக்கும் போஸ்னியா ஹெர்சிகோவினா அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 61 நிமிடத்தை கடந்து இந்த போட்டியை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தொடர்ந்து போஸ்னியா ஹெர்சிகோவினா அணி 1-0 என்கின்ற கோல் கணக்கில் கனடாவை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. 21வது நிமிடத்தில் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா அணியின் சார்பில் கோல் ஒன்று பெறப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த போட்டி இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் கனடா இந்த கோல்களையும் பெறாத நிலையில் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் போஸ்னியா ஹெர்சிகோவினா அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஏஜெக்ஸ் ஒப்டிமாட்டின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எதிர்வரும் ஞாயிறு காலை 10 முதல் மாலை 5 வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120, RX SV பைஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன்ஹவுஸ் ஃப்ரேம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப். ஓல்ட் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலர். ஐ எக்ஸாம்புக்கு $60, சீனியர் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனைகளை செய்து கொள்ள முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏஜெக்ஸ் ஒப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹாவூட் அவென்யூ நோர்த், ஏஜெக்ஸ் ஹாவூட் அண்ட் டோன்டன் சந்திப்பில். 9054283131. நாங்கள் மீளவும் வசந்தம் சுபமாக தருகின்ற மலை விற்பனைகளை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சிலோன் ஃப்ரெஷ் லார்ஜ் கணவாய் பவுன் 6.99, சிலோன் ஃப்ரெஷ் அண்டு பவுன் 8.99, பிளாக் வாவல் ஒயிட் வாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுன் 6.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணி சிக்கன் பங்கு 8.99, சேவல் பங்கு 8.99, ஃபோசன் டால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையிலிருந்து நேரடி இறக்குமதி செய்யப்பட்ட உளமீன் ஒட்டி ஓரா சுவா பாறை நெத்தலி துள்ளு மண்டை சூடை காரல் சோப்பு உளமீன் சால்மன் திருக்கை ஆஸ்திரேலியன் நண்டு ஊர்கோழி 12 சொல்லி அத்தனையுமே வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, கீரை பேக்கெட் 1.99, வல்லாரைக்கட்டு 3.99, முருங்கைலக்கட்டு 3.99, அன்னமுன்னா பவுண்ட் 5.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்ட் 1.29. 2 வகையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸினை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீரை விஷட்ட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். சிலோன் மங்குஸ்தான் ரம்புட்டான் நெல்லிக்காய் அன்னாசி பழம் மாதுளம்பழம் என்பவற்றை கூட விஷேடமாக வருகின்ற பொழுது நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 400 கிராம் எங்கர் 3.20, 99 அம்மன் நவித்தமாக 8 பவுன்ஸ் 10.99, 8 பவுன்ஸ் உளுத்தம்பருப்பு 12.99, 4 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 3.49, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாய் தூள் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாய் தூள் 900 கிராம் 13.99 நீ பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன் பசுமை ரைஸ் 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல 8 பவுன்ஸ் பிரவுன் சுகர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99, அதுபோல விஎப்பி கே கலர் பட்டல் 12.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாய் தூள் 47.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல சமபோசா $5-6, வாடியா டின்பேஷ் $3-10, டெல்மே சோயா $6-5, கரிச்சந்திரா நூடில்ஸ் $3-6, மஹி மசாலா நூடில்ஸ் $5-4, மைலோ ட்ரிங் $4-5, ஆடியோ டி கோகனட் மில்க் டின் $2-5, 900 கிராம் ஐங்க 19.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வறுத்த கச்சான் டிபிடிபி பெரிய பொரியுருண்டை நைஸ் கலர் பப்பளம் பருத்துரை வடை காட்டன் கேண்டி என்பவற்றை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் அதிவிசேட சிறப்பு விலையிலே 400 கிராம் ஐங்கர் 3.20, 99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். லார்ஜ் கணவாய் பவுன் 6.99, லார்ஜ் நண்டு பவுண்ட் 8.99, ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99, ஒயிட் வாவல் பிளாக் வாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் 6.99 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கீரை பேக்கெட் 1.99, அன்னமுன்னா பவுண்ட் 5.99, அம்மன் அவித்தமா 8 பவுன்ஸ் 10.99, பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, கிங் பிராண்ட் மிளகாய் தூள் 900 கிராம் 13.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மார்க்கன் ரோட்டுக்கு மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் 25 அமைந்திருக்கிறது. 416-292-8585.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் புதிய தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து கனடிய பிரதமர் மாக்கானி வெளியிட்டுள்ளார். பாதுகாப்பு, சக்தி வளம், அத்தியாவசிய கனிமங்கள் ஆகிய துறைகளில் ஏற்கனவே இணைந்து செயல்படும் இரு நாடுகளும் தற்போது செயற்கை நுண்ணறிவு துறையிலும் இணைந்து செயல்படுவதை கனடிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் நெருக்கமான நிலைக்கு ஈரானும் அமெரிக்காவும் வந்துள்ளதாக பிராந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. இருதரப்பு பேச்சுக்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து ஈரான் மீது நடத்தப்படவிருந்த பாரிய தாக்குதலை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் வாய்ப்புகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சாதகமாக உள்ளதை ஈரானிய வெளிவிவகார அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு நீர்ப்பாசனத்துக்காக திறக்கப்படும் மேட்டூர் அணையை நீர்மட்டம் குறைவாக உள்ளதாக தெரிவித்து கர்நாடக அரசு திறக்காததை அடுத்து தமிழக வெற்றிக்கழக அரசு மீது திமுக மற்றும் அதிமுக ஆகியன குற்றம் சாட்டியுள்ளன. மேட்டூர் அணை திறக்கப்படாததால் பாதிக்கப்படும் விவசாயிகளை ஊக்குவிக்க கிட்டத்தட்ட 135 கோடி ரூபாய்கள் செலவில் சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை கொண்டுவராமல் விவசாயிகளை முதலமைச்சர் ஏமாற்றுவதாக திமுகவும் அதிமுகவும் விமர்சித்துள்ளன. இலங்கையில் வலிகாமம் வடக்கில் தமிழ் மக்களை மீள்குடியேற்றம் செய்ய வலியுறுத்தி வரும் திங்கட்கிழமை மாபெரும் போராட்டத்தை நடத்தவுள்ளதாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு திங்கட்கிழமையுடன் 37 ஆண்டுகள் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுனயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை. நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 அமெரிக்க சுற்றுலா. 27 வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
4: புதுச்சேலை
5: அகரம் சில்க்,
1: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள், 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
7: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:47. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்குகின்ற இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடல்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மாக்கம் ரோட், யூனிட் 402 என முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்முதல் செய்து கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. ஃபிஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டிகளில் இப்பொழுது கனடாவும் ஒரு கோலினை தனதாக்கியிருக்கின்றது. ஏற்கனவே 21 நிமிடத்தில் முதலாவது கோலினை பெற்றிருந்தது போஸ்னியா ஹெர்சிகோவினா அணி. அதனை அடுத்து தொடர்ச்சியாக இப்பொழுது 87 நிமிடங்களாக இருக்கின்றது போட்டி ஆரம்பித்து. 79 நிமிடத்தில் கனடாவினுடைய சைல் லரின் ஒரு கோலினை கனடாவுக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் இப்பொழுது 1-1 என்கின்ற கோல் கணக்கில் கனடாவுக்கும் போஸ்னியா ஹெர்சிகோவினா அணிகளுக்கும் இடையிலான இந்த ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் சமநிலையில் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கனடாவில் இடம்பெறுகின்ற முதலாவது போட்டி, அதேவேளையில் வரலாற்றில் முதல் முறையாக இவ்வாறு கனடாவில் இடம்பெறுகின்ற முதலாவது போட்டியாகவும் இந்த போட்டி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா உலகக்கிண்ண தொடரினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் மீளவும் வசந்தம் சுகமாகத்தர் என்னும் அறிவிப்பினர்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சுகமாக்கத்தின் மீன் சந்தை வருகின்ற பொழுது சிலோன் ஃப்ரெஷ் கணவாய் பவுன் 699, சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, பிளாக் பாவல் ஒயிட் பாவல் திரளி மீனோ 1 பவுன் 699, பிரியாணி சிக்கன் பங்கு 899, சேவல் பங்கு 899, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையிலிருந்து நேரடி இறக்குமதி செய்யப்பட்ட உல மீன், ஒட்டி, ஓரா, சுவா, பறை, நெத்தரி, துள்ளுமண்டை, சூடை, காரல், சோப்பு உலமீன், சரல், மந்திரிக்கை, ஆஸ்திரேலியன் நண்டு, ஊர்கோழி, பன்னிரச்சி என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது மீன் சந்தையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரை வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, கீரை பேக்கெட் 1.99, வல்லாரைக்கட்டு 3.99, முருங்கையிலைக்கட்டு 3.99, அண்ணாமுண்ணா பழம் 5.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது விசேடமாக 1.29 படி நீங்க பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் மாம்பழம் 2 வகையான சுவை கொண்ட மாம்பழ பக்ஸை விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். இளநீர் மலிவு விலையில் விட்டு நாய்க்கொண்டிருக்கின்றன. சிலோன் மங்குஸ்தான், ரம்புட்டான், நெல்லிக்காய், அன்னாசி பழம், மாதுளம்பழம் என்பவற்றையும் கூட விசேடமாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் 400 கிராம் ஹெங்கர் 3.20, அம்மன் அவித்தமாக 8 பவுன்ஸ், 10.99, 8 பவுன்ஸ் உளுத்தம்பருப்பு 12.99, 4 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 3.49, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாத்தூர் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூர் 900 கிராம் 13.99, 8 பவுன் பசுமை ரைஸ் 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக 8 பவுன்ஸ் பிரவுன் சுகர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99, விஐபி கேக்கல பட்டல் 12.99, 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாத்தூர் 47.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் சமபோசா 5-6 டாலர், வாடியா டென் பிஷ் 3-10 டாலர், டெல்மே சோயா மீட் 6-5 டாலர், கரிச்சந்திரா நூடிஸ் 3-6 டாலர், மேகி மசாலா நூடிஸ் 5-4 டாலர், மைலோட்ரிங் 4-5 டாலர், ஆரியோடி கோகனட் மில்க் டின் 2-5 டாலர், 900 கிராம் அங்கட்டின் 19.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது வறுத்த கச்சான், டிபி டிபி, பொரியுருண்டை, நைஸ் கலர் அப்பளம், அத்துடன் பருத்தரை வடை, காட்டன் கேண்டி என்று சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதி விசேட சிறப்பு விலையில் நீங்க வருகின்ற பொழுது இப்பொழுது 400 கிராம் ஹெங்கர் 3.20, லார்ஜ் கணவாய் பவுன் 6.99, லார்ஜ் நண்டு பவுன் 8.99, ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99, ஒயிட் வாவல், பிளாக் வாவல், திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுண்ட் 6.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். கீரை பேக்கெட் 1.99, அண்ணாமண்ணா பவுண்ட் 5.99, அம்மன் அவித்தமா 8 பவுன்ஸ் 10.99, பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, கிங் பிராண்ட் பிளாக்தூள் 900 கிராம் 13.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மாக்கன் ரோட்டுக்கு மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் ஜெனி 5 அமைந்திருக்கிறது. 416-292-8585.
0: நேரம் 4:52. இத்தோடு இன்றைய திசு எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்க இருக்கின்றது. மீளவும் திங்கட்கிழமை 3 மணியிலிருந்து 5 வரை நீங்கள் திசு எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: புதியதோர் பரிமாணம் 5 ஸ்டார் டூர்ஸ் கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 ஸ்டார் டூர்ஸ் 416-474-1398 416-821-6929.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899 6472-93-5899.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-456-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-756-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-1200-456-756-
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
7: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
8: மனு, தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங், 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு, 6479804779, Kingston and Galloway, Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜூன் மாதம் 12 வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.
1: இனிமையான வணக்கம் நீர்களே.
0: நேர்கள் இன்றையாலும் கூட 7 வரை கோபி டபுள் டபுள் இணைந்தோண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-4-0-4-0-4-0-4-0-0-0.
0: கனடாவுக்கும் போஸ்னியா ஹெர்சிகோனியானுக்கும் இடையிலான போட்டிகள் ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகளில் 1-1 என்கின்ற சமநிலையில் இப்பொழுது போட்டி இருக்கின்றது. இந்த ஃபுல் டைம் நிறைவடைந்திருக்கின்ற சூழலில் 21 நிமிடத்தில் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா அணியும், அதுவேளையில் 78 நிமிடத்தில் கெனடிய அணியும் ஒவ்வொரு கோல்களை பெற்ற நிலையில் போட்டி சமநிலையில் இருக்கின்றது. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 5:08 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
0: ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரோஹிணி?
2: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். எல்லாரும் சக்க மேட்ச் பார்த்தது இல்ல, எனக்கு லைன் கிடைச்சிட்டு இன்னைக்கு திருப்பவும்
0: இப்படி மச்சா பார்த்து அடிச்சீங்கன்னா ஈஸியா நினைக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: இன்னைக்கு வந்து இந்த சரிகமாப்பா அக்கல் இந்த பள்ளியில் பாடின பாட்டுகள்ல ஒன்றுனா கேட்டுக்கொண்டு வருவாண்டி
0: வச்சேன்.
2: அதுல இன்னைக்கு ஊரு விட்டு ஊரு வந்த படத்துல இருந்து தானா வந்த சந்தனமே.
0: சரி, பாட்டுகளுக்காண்டி வருது கேட்க போறோம். நன்றி இணைந்து வைக்கி ரோஹினி.
2: நன்றி இதுவரைக்கும். ஹாப்பி ஃப்ரைடே.
1: நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. நன்றி இணைந்து வைக்கி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கனடாவுக்கும் போஸ்னியா ஹெர்சிகோவின் அணிகளுக்கும் இடையிலான போட்டியை 1-1 என்கின்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவடைந்திருக்கின்றது. டொரண்டோ ஸ்டேடியத்தில் இந்த போட்டியை இடம்பெற்றிருந்தது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பித்து இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண தொடரில் கனடாவில் இடம்பெறுகிற முதல் போட்டி என்பதோடு மட்டுமல்லாமல் ஃபீஃபா வரலாற்றில் கனடாவில் இடம்பெறுகிற முதல் போட்டியாகவும் இந்த போட்டி இருக்கிறவை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இந்த குரூப் பி போட்டியில் கனடா மற்றும் போஸ்னியா ஹெர்சிகோவின் அணிகள் போட்டியிட்டிருந்தன. 21வது நிமிடத்தில் போஸ்னியா ஹெர்சிகோவின் ஒரு கோலினை பெற்றிருந்தது. அதே வேளையில் 78வது நிமிடத்தில் கெனடிய அணி ஒரு கோலினை பெற்றிருந்த சூழலில் 1-1 என்கின்ற கோல் கணக்கில் இந்த போட்டி சமநிலையில் முடிவடைந்திருக்கிறமை குறிப்பிடத்தக்கது.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கெனடியன் காசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்த்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்ஸை பெற நண்பகல் தொடக்கம் மாலை 5 மணி வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோடு யூனிட் 402 என்ற முகவரியில் நேரடியாக நீங்கள் டிக்கெட்ஸை பெறலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.
0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
1: வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 29 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமையும் 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினமும் முற்றுமுழுதாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-44-404-416-55-44-400.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaag Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavarkalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren, Shepherd Sandipal. Focus Educational Services.
5: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
6: நேரம் 5:19 இருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
7: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் சந்துரு, எப்படி இருக்கீங்க?
8: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். சந்துரு, எப்படி போகுது ஈவினிங், என்ன செய்து இருக்கீங்க? வேலையோட போயிட்டு இருந்தா நாள் அப்படின்டா. சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
8: ஸ்டைல் படத்துல காதல் தாள ஆனந்தம்.
7: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சந்துரு.
8: மலர் நினைவுகள் வருது எக்கச்சக்கமான இந்த பாட்டை கேட்கும் போது
6: அதே அதே ஆனந்தத்தோட கேட்போம்.
8: எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்குமே இதெல்லாம்
6: நீங்களும் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.

0: நன்றி,
1: சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்.
0: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் டும் டும் டும் என்ற படத்தில் இருந்து ஹரிஹரன் சாதனா சக்கம் இருவரும் பாடிய ரகசியமாய் ரகசியமாய் புன்னகைத்தால் பொருள் என்னவோ என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
2: பொருள் எல்லாம் கரெக்டா சொல்லிடுவோம், இல்லாட்டி டும் டும் டும் வந்து டண்டனக்காயிரும்.
1: முன்னதாக
2: நாங்கள் வசந்தம் சூமாக்கத்தில் இருக்கின்ற மலிவிற்பனைகளை அறிந்துள்ள போகின்றோம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூமாக்கத்தை மீன் சந்தை வருகின்ற பொழுது ஸ்ரோன் ஃப்ரெஷ் கணவாய் பவுண்ட் 6.99 நீங்க பெருக்கலாம். ஸ்ரோன் ஃப்ரெஷ் நண்டு பவுண்ட் 8.99, பிளாக் வாவல் ஒயிட் வாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுண்ட் 6.99 இப்படி பெற்றுக்கொள்ள முடியும். பிரியாணி சிக்கன் பங்கு 8.99, சேவல் பங்கு 8.99, ஃப்ரோசன் ட்ரால் பாக்ஸ் பவுன்ஸ் 16.99 நீங்க பெற்றுக்கலாம். இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட விலமீன் ஒட்டி ஓரா சுவாப்பாறை நெத்தலை துள்ளுமண்டை சூடை காரல் சோப்பு விலமீன் சல்மன் திருக்கை ஆஸ்திரேலியன் நண்டு ஊர்கோழி பன்னிறச்சி என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர்மார்க்கெட் மீன் சந்தையில் சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, கீரை பெக்கெட் 1.99, வல்லாரைக்கட்டு 3.99, முருங்கீரை கட்டு 3.99, அன்னமுன்னாப்பழம் பவுன் 5.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.29 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழம் இரண்டு வகையான சுவகண்ட மாம்பழ பாக்ஸினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீரை பெற்றுக்கொள்ளலாம் விஷேட விலையில். அதுவரை குறிப்பாக சிரோன் மங்குஸ்தான் ரம்புட்டான் நெல்லிக்காய் அன்னாசி மாதுளம்பழம் என்று சரி தாயகத்து பழங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக இப்பொழுது முளை வெங்காயம் விசேடமாக இங்கே வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் 400 கிராம் வெங்கர் 3.20.99, அம்மன் அவித்தமாக 8 பவுன்ஸ் 10.99, 8 பவுன்ஸ் உருத்தம்பருப்பு 12.99, 4 பவுன்ஸ் மைசுப்பருப்பு 3.49, 750 மீட்டில் நெல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாய்த்தூள் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 900 கிராம் 13.99, 8 பவுன்ஸ் பசுமதி ரைஸ் 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலே குறிப்பாக 8 பவுன்ஸ் பிரவுன் சுகர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பிஏபி கேக்கலப்பட்டல் 12.99, 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 47.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சமபோசா $5-$6, வாடியா டென் ஃபிஷ் $3-$10, டெல்மே சோயா மீட் வந்து $6-$5 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கரிச்சந்திரா நூடுல்ஸ் $3-$6, மகி மசாலா நூடுல்ஸ் $5-$4, மைலோட்ரிங் $4-$5, 6 அடி கோகனட் மில்க் $2-$5, 900 கிராம் ஆங்கட்டின் வந்து $19.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது வறுத்த கச்சான் டிப்டி டிப்பி டிப்பி பொறியுருண்டை நைஸ் கலர் அப்பளம் பருத்திர வடை கொட்டன் கெண்டியை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது விஷேட சிறப்பு விலையில் 400 கிராம் ஐங்கர் 3.20.99, லார்ஜ் கணவாய் பவுண்ட் 6.99, லார்ஜ் நண்டு பவுண்ட் 8.99, ரால் பாக்ஸ் 4 பவுண்ட்ஸ் 16.99, ஒயிட் வாவல் பிளாக் வாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுண்ட் 6.99,

0: பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்கும் மோர்கேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச் வீடை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி இங்கின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு, போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி, அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரீபேட்டின் சலுகையினை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி
1: பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
2: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தின் வரைவினை அமெரிக்காவும் ஈரானும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் அதிபர் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தினை உறுதிப்படுத்தி கைச்சாத்திடும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகள் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஈரான் போர் விவகாரத்தில் அமைதி மிகவும் நெருக்கமாக வந்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
0: கனடா தழுவிய ரீதியிலான உணவு பாதுகாப்பு மூலோபாய திட்டத்தை $3.2 பில்லியன் செலவில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளின் இறக்குமதிகளில் தங்கியிருப்பதை தவிர்த்தல், பணவீக்கத்துக்கு காரணமாக உள்ள விற்பனை சந்தையை உடைத்தல் ஆகியவற்றில் இத்திட்டம் கவனம் செலுத்தவுள்ளது. தத்தமது சேவைகளை தாமே நிவர்த்தி செய்யும் நாடுகளே உண்மையான இறையாண்மை கொண்ட நாடுகள் என சுட்டிக்காட்டியுள்ள கனேடிய பிரதமர் மார்க் கார்னி, அவ்வாறு இல்லாத நாடுகள் உலக நிலைமைகள், வரி விதிப்புகள் போன்றவற்றால் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
2: தமிழ்நாட்டின் புதிய ஆட்சியில் இடம்பெறும் மின்வெட்டுகளை கண்டித்து விழுப்புரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அதிமுக சார்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் அதிக அளவில் மின்வெட்டுகள் இருந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் வளர்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும், மொத்தமாக 627 கோடி ரூபாய்களை மாத்திரமே மின்சாரத்துறைக்காக திமுக அரசு செலவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளில் பல அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதால் திட்டமிட்டு குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாட்டியுள்ளது. இனவாத தன்மையினை கொண்ட விமல் வீரவன்ச, உதயன் கம்பன் பில போன்றவர்கள் இக்குழப்பங்களில் முன்னின்று செயற்படுவதாக அது கூறியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: நேரம் 5:38 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: என்ன
1: பாட்டு கேக்கலாம்?
2: நாங்க பாட்டு வளமையா கேக்குற மாதிரி தான் எனக்கு பிடிச்ச பாட்டு. ஆனா இப்பத்தைய புது புள்ளிகளுக்கு விளங்காது. வண்டிலண்டாம்
0: விளங்காது, மாடு விளங்காது, பாட்டு சொல்ல வர விஷயம் எப்படி விளங்கும்?
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கெனேடியன் காசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்த்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்ஸை பெற நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரடியாக டிக்கெட்ஸை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ்.
2: கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள் ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
3: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள், 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6 4 7 2 6 8 2 7 1 0 6 4 7 2 6 8 2 7 1 0.
5: Are you ready for it?
1: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள் 5:47 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் லாவணியா. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்ல சுகமா இருக்கின்றோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம். செந்தூர பூவையோடய வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
2: அப்படி என்ன பூக்களோட ஆரம்பிக்கிறீங்க?
1: ஆமா.
2: சரி சரி, அப்ப வேலை முடிஞ்சேன்னு வேற வீட்டை போய் கொண்டிருக்கீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா, வேலை போய் முடிஞ்சு போய் கொண்டிருக்கோம்.
2: சரி சரி,
0: எல்லாரும் சேர்ந்து பாட்டு கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: நன்றி நன்றி. இணைந்தோண்டமைக்கு கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
0: 4165544040.

0: நேரம் 5:52 நிமிடம். இஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள்
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கும் ப்ரோ. உங்களோட நிகழ்ச்சியோட அருமையான பாடல்கள் நேரின் பாடல் தெரிவிக்க சிறப்பா இருக்கு.
0: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சரி சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு? தேவகுமார் நீங்களும் உங்கள் திரையில் பாடல்களை கேட்க முடியும். நாங்கள் மீண்டும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அறிவிப்பினைகளை அறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுது. குறிப்பாக மீன் சந்தை விலை கண்ட பொழுது ஸ்ரோன் ஃபிரெஷ் லாஞ்ச் கணவாய் பவுன் 6.99, ஸ்ரோன் ஃபிரெஷ் 2 பவுன் 8.99, பிளாக் வாவல் ஒயிட் வாவல் திரளி மீன் 1 பவுண்ட் 6.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணி சிக்கன் பங்கு 8.99, சேவல் பங்கு 8.99, ஃப்ரோசன் டால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட உளமீன் ஒட்டி ஓரா சூவா பாறை நெத்தலி துள்ளுமண்டை சூடை காரல் சோப்பு உளமீன் சால்மன் திருக்கை ஆஸ்திரேலியன் நண்டு ஊர்கோழி பண்டிகைச்சி என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சிரோன் ராச வள்ளிக்கிழங்கு 3.99, கத்தரிக்காய் பவுன் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். கீரை பெக்கெட் 1.99, வல்லாரை கட்டு 3.99, முருங்கையிலே கட்டு 3.99 நீங்க பெற்றுக்கலாம். 1 கிலோ காலி பெக்கெட் வந்து 3.99, முளை வங்காயத்தையும் விசேஷமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பல வகையில் அண்ணாமண்ணா பழம் பவுன் 5.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது விசேஷமாக 1.29 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 2 வகையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸ் இங்கே விற்றுனாக அதனை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சிரோன் மங்குஸ்தான் ரம்புட்டான் நெல்லிக்காய் அன்னாசி மாதுளம் பழம் என்பதை கூட நேரடியாக வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 400 கிராம் எங்கர் 3.20, அம்மன் அவித்தமாக 8 பவுன்ஸ் 10.99, 8 பவுன்ஸ் உளுத்தம்பருப்பு 12.99, 4 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 3.49, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாய்த்தூள் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 900 கிராம் 13.99 நீங்க பெற்றுக்கலாம். 8 பவுன் பசுமை ரைஸ் 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கலாம். அதுபோலே 8 பவுன்ஸ் பிரவுன் சுகர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99 பெற்றுக்கொள்ள முடியும். பிஏபி கேட்கப்பட்டால் 12.99 பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 47.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல சமபோசம் $5-6, வாரியா டென்ஃபிஷ் $3-10, டெல்மே சோயா $6-5, கரிச்சந்திரா நூடிஸ் $3-6, மெகி மசாலா நூடிஸ் $5-4, மைலோட்ரிங் $4-5, ஆரியடி கோகோனட் மில்க் $10-2-5, 900 கிராம் ஹேங்கர் 19.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வளர்த்த கச்சாண்டி பிரிப்பி பெரிய பொறியுருண்டை நைஸ் கலர் அப்பளம் பருத்திர வடையை பெற்றுக்கொள்ள முடியும். கட்டன் கண்டியை கூட பெற்றுக்கொள்ளலாம். அதிவிசேட சிறப்பு விலையை வருகின்ற பொழுது 400 கிராம் ஹேங்கர் 3.20, லார்ஜ் கவாய் பவுன் 6.99, லார்ஜ் 2 பவுன் 8.99, ஆல் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99, ஒயிட் வாவல் பிளாக் வாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுன் 6.99 விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். கீரை பேக்கெட் 1.99, அண்ணா முன்னா 5.99, அம்மன் அவித்தம் 8 பவுன்ஸ் 10.99, 8 பவுன் பசுமது ரைஸ் 6.99, 900 கிராம் கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்ட்லாக் சந்திப்பில் 8 ஷார்ட்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது. 416-292-8585.

0: நேரம் 6:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் வலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மழை வணக்கம். இதுவரைக்கும்
0: நான் சாப்ரோதா சாப்ரோதா வீடு மாறல தானே? வீடு மாறல தானே? இன்னும் சாப்ரோதா தானே? கடுமை யோசிக்கிறீங்க. நான் கூட
2: என்ன
1: பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு என்னை தொடர்ந்தது கயிறு கிளைத்தது நந்தவனமும்
0: பாடு உங்களுக்கு அண்டு வேறு எல்லாரும் கேட்க போறோம். நன்றி
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040

0: நேரம் 6:06 ஈஸ்ட் எஃப் எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அர்த்தனையர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பிரபு பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: நல்ல சமா இருக்கின்றோம் பிரபு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். வீக்கெண்ட் இல்ல, ஃப்ரைடே.
0: ஆமாம். அப்ப வேலை பிஸி ஆகுதா?
2: சரி,
0: நல்ல விஷயம், நல்ல விஷயம். சொல்லுங்க.
2: சக்கர தேவன்ல இருந்து எல்ஓவி லெவல்ல அந்த பாட்டு.
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இணைந்து கொண்டமைக்கு. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
1: வெளியில் 25°C உணரப்படுவது, 29°C. நாளைய தினம் சனிக்கிழமை 25°C ஆகவும் உணரப்படுவதும் 29°C ஆக இருக்கும்.
0: இப்போது அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினமும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் காசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்த்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்ஸை பெற நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்ஸை நீங்கள் பெறலாம். தொடர்புகளுக்கு 416-756-1200.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: மாணவர்களுக்கு ஈஸ்டர்ஹம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்டர்ஹம் அனுப்பி வையுங்கள். ஈஸ்டர்ஹம்
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
1: 416-461-6401.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
8: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM, 102.7.
10: நேரம் 6:16 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
11: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
12: வணக்கம், அப்படி இருக்கீங்க?
10: என்ன பாட்டு கேட்கலாம் ராஜா?
12: ஓகே, இன்றைக்கு வந்து நான் என்னுடைய நேர்களை நினைச்சு ஞாபகம் வந்தது. 25 வருஷத்துக்கு முன்னால் ஐடிஆர் வானொலியில நான் நடத்திய நிகழ்ச்சி கானமும் கவிதையில, அதுல அவர்களுக்காக ஒலிபரப்பு இரு பாட்டு நல்ல கவிதை உண்டு. அந்த நேர்களுக்கும்
10: நீ
12: பார்க்கின்றாய் என்னுள்ளே மின்னல் தொடும் உணர்வு என்று ஆரம்பிக்கின்ற பாடல்
10: பாட்டுகளுக்கு அடிவை பண்ணது கேட்கலாம். ரோய் ரத்னவேல்,
12: ரத்னவேல்
10: நன்றி. வணக்கம், நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 6:18 இருக்கின்றது.

0: 6:23 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் விஜி லாவண்யா, இதுவரைக்கும் மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
2: நான் பபி கதைக்கிறோம்.
1: நீங்க எப்படி இருக்கிறீங்க பபி?
2: நானும் நல்லா இருக்கிறோம். வெயில முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கோம். வீட்டை போய் உங்கள்கிட்ட ஒரு பாட்டு கேட்போம் வந்து.
1: பாட்டு பாட்டோட சேர்த்து வீட்டை போறான் முடிவு பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்? உண்டகி
2: வெயில இருக்கிறபடியா வெயில் படத்துல இருந்து உருகுவே மருகுவே அந்த பாட்டு.
1: சிச்சுவேஷன் சோங் மாதிரி.
0: நான்காவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எதிர்வரும் ஞாயிறு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120, RXSV பைஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன்ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப், ஓல்ட் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஐ எக்ஸாமுக்கு $60, சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இஜெக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹார்வுட் அவென்யூ நார்த் இஜெக்ஸில் ஹார்வுட் அண்ட் டாண்டன் சந்திப்பில். 9054283131.
1: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் வசந்தம் சுபமாகத்திலிருந்து மலிவு விற்பனைகளை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் வசந்தம் சுபமாக்கெட் மீன் சந்தை வருகின்ற பொழுது சிலோன் ஃபிரெஷ் லான்ச் கணவாய் பவுன் 6.99, சிலோன் ஃபிரெஷ் நண்டு பவுன் 8.99, பிளாக் பாவல் ஒயிட் பாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுன் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணி சிக்கன் பங்கு 8.99, சேவல் பங்கு 8.99, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் 4 pounds 16.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் இலங்கையிலிருந்து நேரடி இறக்குமதி செய்யப்பட்ட உலமீன், ஒட்டி, ஓரா, சுவா, பறை, நெத்தலி, துள்ளு மண்டை, சூடை, காரல், சுவப்பு உலமீன், சால்மன், திருக்கை, ஆஸ்திரேலியன் நண்டு, ஊர்கோழி, பன்னீர் சொல்லி அத்தனைமே நேரடியாக இருக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் வசந்தம் சுபமாக்கத்தின் மீன் சந்தையில். இப்பொழுது சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, கீரைப்பக்கீர் 1.99, வல்லாரைக்கட்டு 3.99, முருங்கை இலக்கட்டு 3.99, அண்ணாமண்ணா பழம் 5.99, குறிப்பாக 1 கிலோ காலுக்கு வந்து 3.99, முளை வெங்காயத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன்ஸ் 1.29 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 2 வகையான மாம்பழ பாக்ஸினை இங்கே விற்பனையாகின்றன, அதனை பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான இளநீர் விஷயங்களில் பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் மங்குஸ்தான் ரம்புட்டான் நெல்லிக்காய் அன்னாசிப்பழம் மாதுளம்பழம் என்பவற்றை கூட விஷயமாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். 400 கிராம் ஏங்கர் 3.20, அம்மன் நவீத்தமா 8 pounds 10.99, 8 pounds உளுத்தம்பருப்பு 12.99, 4 pounds மைசூர் பருப்பு 3.49, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாய்த்தூள் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 900 கிராம் 13.99, 8 pounds பசுமை ரைஸ் 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 pounds பிரவுன் சுகர் 6.99, அதுபோல நீங்கள் குறிப்பாக 8 pounds அரிசிமா 9.99, பிஏபி கேக்கல பட்டல் 12.99, 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 47.99, அதுபோல சமபோசா $5-$6, ஆடியா டின் ஃபிஷ் $3-$10, டெல்மே சோயா $6-$5, கரிச்சந்திரா நூடிஸ் $3-$6, மேகி மசாலா நூடிஸ் $5-$4, மைலோட்ரிங் $4-$5, ஆலியடி கோகோனட் மில்க் $2-$5 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 900 கிராம் ஆங்கர் டென் 19.99 நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். வறுத்த கச்சான் டிபிடிபி பொறி உருண்டை நைஸ் கலர பழம் அத்துடன் பருத்திர வடை கட்டன் கேண்டியை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல அதிவிஷோட சிறப்பு விலையில் 400 கிராம் ஆங்கர் 3.20, லார்ஜ் கணவாய் பவுன் 6.99, லார்ஜ் நண்டு பவுன் 8.99, ரால் பாக்ஸ் பவுன்ஸ் 16.99, ஒயிட் பாவல் பிளாக் பாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் 6.99 படி பெற்றுக்கொள்ளலாம். கீரை பேக்கெட் 1.99, அண்ணாமண்ணா 5.99, அம்மன் வைத்தமா 8 pounds 10.99, பசுமது ரைஸ் 8 pounds 6.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மாக்கன் ரோட்டுக்கு மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 Sherlock Street Unit 5 அமைந்திருக்கிறது. 416-292-8585.

0: உடம்புமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் புதிய தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து கனடிய பிரதமர் மாக்ரான் வெளியிட்டுள்ளார். பாதுகாப்பு, சக்திவளம், அத்தியாவசிய கனிமங்கள் ஆகிய துறைகளில் ஏற்கனவே இணைந்து செயல்படும் இரு நாடுகளும் தற்போது செயற்கை நுண்ணறிவு துறையிலும் இணைந்து செயல்படுவதை கனடிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் நெருக்கமான நிலைக்கு அமெரிக்காவும் ஈரானும் வந்துள்ளதாக பிராந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. இருதரப்பு பேச்சுகளில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து ஈரான் மீது நடத்தப்பட இருந்த பாரிய தாக்குதலை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் வாய்ப்புகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சாதகமாக உள்ளதை ஈரானிய வெளிவிவகார அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார்.
2: தமிழ்நாட்டுக்கு நீர்ப்பாசனத்துக்காக திறக்கப்படும் மேட்டூர் அணையை நீர்மட்டம் குறைவாக உள்ளதாக தெரிவித்து கர்நாடக அரசு திறக்காததை அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் மீது திமுக மற்றும் அதிமுக ஆகியன குற்றம் சாட்டியுள்ளன. மேட்டூர் அணை திறக்கப்படாததால் பாதிக்கப்படும் விவசாயிகளை ஊக்குவிக்க கிட்டத்தட்ட 135 கோடி ரூபாய்கள் செலவில் சிறப்பு திட்டத்தினை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்த சூழலில் கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை கொண்டு வராமல் விவசாயிகளை முதலமைச்சர் ஏமாற்றுவதாக திமுகவும் அதிமுகவும் விமர்சித்துள்ளன.
3: இலங்கையில் வலிகாமம் வடக்கில் தமிழ் மக்களை மீள்குடியேற்றம் செய்ய வலியுறுத்தி வரும் திங்கட்கிழமை மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு திங்கட்கிழமையுடன் 37 ஆண்டுகள் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: 6:35 கெடுகொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
2: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
4: வணக்கம் ரசிகலாமணியா, காசிநாதன்.
2: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
4: இன்றைக்கு வீடு இல்ல தனியா?

0: நல்ல சந்தோஷமா வழியில இருக்கிறேன். வெல்கா பார்த்துட்டு
1: நன்றி
0: நன்றி
2: இணைந்து
1: வண்டமைக்கு நன்றி வணக்கம்.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 6:36 நிமிடமாக இருக்கின்றது. ஒலித்துக் கொண்டிருப்பது கோஃபி டபுள் டபுள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-776-9233
3: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599. ஈஸ்டெஃப் கேளுங்க.
10: Everything you like, everything you need is found only here.
9: ஈஸ்டெஃப் 102.7.

0: நேரம் 6:47 நிமிடமாகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கெனடியின் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவரம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்த்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்ஸை பெற நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரடியாக டிக்கெட்ஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-752-1200.
0: நாங்கள் மீளவும் வசந்தம் சுபமாக தருகின்ற விளைவுப்பெயர்களை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தை விலைகள் பொழுது சிலோன் ஃப்ரெஷ் லார்ஜ் கணவாய் பவுன் 6.89, சிலோன் ஃப்ரெஷ் 2 பவுன் 8.90, பிளாக் பாவல், ஒயிட் பாவல், திரளி மீன் 1 பவுன் 6.90 நீங்கள் பெருக்கலாம். பிரியாணி சிக்கன் பங்கு 8.90, சேவல் பங்கு 8.90, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.90 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட உளமீன், ஒட்டி, ஓரா, சுவா, பாறை, நெத்தலி, துள்ளுமண்டை, சூடை, காரல், சோப்பு, உளமீன், சல்மன், திருக்கை, ஆஸ்திரேலியன் நண்டு, ஊர்கோழி, பன்றாய்ச்சன்னு சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக இருக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக சிலோன் ராசவல்லி கிழங்கு பவுன் 3.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, கீரைப்பக்கை 2.99, வல்லாரைக்காட்டு 3.99, முருங்கையிலே கட்டு 3.99, அன்னமுன்னா பழம் பவுண்ட் 5.99 நீங்க பெற்றுக்கலாம். பலாப்பழம் முழுமையா பெறுகின்ற பொழுது 1.29, மாம்பழம் 2 வகையான சுவையான மாம்பழ பாக்ஸினை நீங்க விஷயட விலையில பெற்றுக்கலாம். இளநீர், ஃப்ரெஷ்ஷான இளநீர் கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சிலோன் மங்கஸ்தான், ரம்புட்டான், நெல்லிக்காய், அன்னாசி பழம், மாதுளம் பழம் என்பவற்றை கூட விஷயமாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இப்பொழுது 400 கிராம் ஐங்கர் 3.20 நீங்க பெற்றுக்கலாம். அம்மன் அவித்தம் 8 பவுன்ஸ் 10.90, 8 பவுன்ஸ் உளுத்தம்பருப்பு 12.90, 4 பவுன்ஸ் பயசுப்பருப்பு 3.59, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.90, அம்மன் மிளகாய்த்தூள் 900 கிராம் 11.90 நீங்க பெற்றுக்கலாம். கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 900 கிராம் 13.90, 8 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 6.90, அதுபோல பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.90 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் 8 பவுன்ஸ் பிரவுன் சுகர் 6.90 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். விஐபிகே கலப்பட்டல் 12.99, 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 47.99 வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். சமபோசா $5-6, வாரியா டென் ஃபிஷ் $3-10, டென்னிஸ் சோயா $6-5, கரிச்சந்திரா நூடிஸ் $3-6, மெகி மசாலா நூடிஸ் $5-4, மைலோ ட்ரிங் $4-5, ஆரியோடி கோகனட் மில்க் டின் $2-5, 900 கிராம் அக்கெட்டின் $19.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வறுத்த கச்சான், டிபிடிபி, பொறியூருண்டை, நைஸ் கலாப்பழம், பருத்துரை வடை, கொடன் கேண்டி என்பவற்றை கூட விசேடமாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் அதி விசேட சிறப்பு விலையிலே 400 கிராம் எங்கர் 3.20 நீங்க பெற்றுக்கலாம். லார்ஜ் கணவாய் பவுன் 6.90, லார்ஜ் நண்டு பவுன் 8.90, ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.90, ஒயிட் பாவல், பிளாக் பாவல், திரளி மீன் 1 பவுன் 6.90 படி பெற்றுக்கொள்ள முடியும். கீரைப்பக்கை 2.90, அண்ணாமுன்னா பழம் பவுன்ஸ் 5.90 நீங்க பெற்றுக்கலாம். அம்மன் அவித்தமா 8 பவுன்ஸ் 10.90, பசுமதி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.90, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.90, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.90 நீங்க பெற்றுக்கலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட் ரோட்டுக்கும் மிடில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் 8 ஷாட்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது. 416-292-8585.
0: நேரம் 6:50 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5 7 வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்முறிவு நீங்க தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
2: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை 32,500 கெனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
4: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டவன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200,
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

வீட்டுக்கு

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
4: வணக்கம் அப்பண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நிலமா இருக்கிறேன்.
3: அது என்ன குரல்ல ஒரு சின்ன ஒரு தொய்வு உண்டு?
4: இப்ப ஆரம்பம் தான் இப்படி இருக்கும், போக போக அது அப்படியே.
3: ஓ, நினைச்சா ஒருவேளை இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஓபனிங் செரமனிக்கு
4: வாயடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா?
3: பாத்து வாயடிச்சிட்டேன் போக இல்லைன்ற ஒரு கவலை வந்து அப்படியே அந்த குரல்ல தெரியற மாதிரி இருக்குது.
4: ஆமா, கனடா கூட தன்னுடைய முதலாவது புள்ளியை வந்து இன்றைய நாள் வாங்கியிருந்தார்கள். அதனால வந்து வாயடிச்சு போயிட்டேன்னு நினைச்சு
3: வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க வாயடிச்சிட்டீங்க. சரி சரி சரி, இன்றும் கூட நீங்கள் 9 மணி வரை
4: மின்னஞ்சல் முகவரி
3: இந்த கொளுத்துற வெயிலுக்கு ஜில் என்ற ஒரு ஜிகர் தண்டா குடிச்சா நல்லா இருக்கும் போல
4: இருக்கேன்னு
3: நிகழ்ச்சியை கேட்டாலே ஜிகர் தண்டா குடிக்கவே அப்படி அந்த மாதிரி இருக்கும் சானா. என்றாலும் டொரண்டோல வந்து இப்பொழுது காலநிலையை பார்த்தால் 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 27 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% குறைவடைய போகிறது அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியில நாங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றால், முதலாவது மனத்தியாலத்தில்
4: முதல் பாடலை எடுத்து தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போன்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் முக்கியமான 3 செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 8 மணிக்கு அப்படியே டான் என்று போட் நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரமாக இருக்க போகின்றது. இன்றைய நாள் பூபோமா ஊர்கோளும் போட் நிகழ்ச்சி நாங்களும் வானொலியில் எடுத்து வர இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சாதனை பகுதியோடு இணைந்திருக்க போகின்றீர்கள்.
3: நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது இந்த பாடல்.

0: ஒளித்தோய்கிறது கருப்பு திரைப்பட பாடல் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் நேரம் மாலை 7:09.
1: ஆமாம், இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. இன்றைய அப்படி என்ன மாதிரியான ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்து விடலாம்.
0: உவலகம் என்கின்ற வார்த்தையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த உவலகம் அப்படி என்றால் என்ன? நீர்நிலை அல்லது குளம் என்று பொருள்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.
1: ஆமாமா, தாமரைகளும் அல்லிகளும் பூத்துக்குலுங்கும் பெரிய குளங்களை சங்க இலக்கியங்களில் உவலகம் என்ற பெயரை வைத்து அழைத்திருக்கின்றார்கள். அந்த பெயரைத்தான் நாங்களும் இன்றைய நாள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டிருந்தது தங்கத்தமிழ் வார்த்தை.

0: நேரம் 7:13 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங். இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்முதல் செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-756-1200.
1: நேரம் 7:14. பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்கும் மோர்கேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச் வீடை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி இங்கின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு. போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி. அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரீபேட் சலுகையினை பெறுங்கள். அழையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி 416-716-2212. 416-716-2212.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, Concord, வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 or 647-884-9080.

0: நேரம் 7:26 கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஒரு இவனிங் நல்லதா இந்த விஷயம் பகுதிக்குள் நாங்களும் வந்திருக்கின்றோம். என்ன விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு சொல்ல போறோம் அப்படி என்றால், ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிய உடனே அவற்றை நறுக்கி தனித்தனி கண்டெய்னர்ஸ்ல போட்டு சேமித்து வையுங்கள். அதுக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்ல போறோம்.
1: ஆமா, முக்கியமாக வார இறுதி நாட்களில் சற்று நேரம் ஒதுக்கி காய்கறிகளை சுத்தம் செய்து நறுக்கி ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்ல அடைத்து வைப்பது சமையல் நேரத்தை பாதியாக குறைக்கும். முக்கியமாக அந்த வேலை நாட்களில் காலையில் அவசர அவசரமாக சமைக்கும் பொழுது காய்கறிகளை நறுக்கும் வேலை இல்லாததால் பதட்டமின்றி சமைக்க முடியும் என்பதுதான் இதுக்கான ஒரு ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால வந்து இனிமே வெஜிடபிள்ஸ் வாங்கினா உடனே கட் பண்ணி ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டா இன்னும் ஈஸி.
0: சரி, இந்த விஷயத்துடன் நாங்களும் வசந்தம் சுப்பமாக தருகின்ற விடயங்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில் இருக்கின்ற பொழுது ஸ்ரோன் ஃப்ரெஷ் லான்ச்க்கான வாய் பவுன் 6.89, ஸ்ரோன் ஃப்ரெஷ் 2.89, பிளாக் வாவல், ஒயிட் வாவல், திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுன் 6.89 அப்படி நீங்க பெற்றுக்கலாம். பிரியாணி சிக்கன் பங்கு 8.89, சேவல் பங்கு 8.89, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.89 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையிலிருந்து நேரடி இறக்குமதி செய்யப்பட்ட உலமீன் ஒட்டி ஓரா, சுவாப்பாறை, நெத்தலி, துள்ளுமண்டை, சூடை, காரல், சுவப்பு குளமீன், சால்மன், திருக்கை, ஆஸ்திரேலியன் நண்டு, ஊர்கோழி, பந்துவச்சி என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, கீரை பேக்கெட் 1.99, வல்லாரைக்கட்டு 3.99, முருங்கையிலை கட்டு 3.99, அன்னமுன்னா பவுன் 5.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.29, மாம்பழம் 2 வகையானது மலை விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இளநீர் மலை விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சிலோன் மங்குஸ்தான், ரம்புட்டான், நெல்லிக்காய், அன்னாசிப்பழம், மாதுளம்பழம் என்பவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது 1 கிலோ காலி பேக்கெட் வந்து 3.99, முளை வெங்காயத்தையும் விசேடமாக பெற்றுக்கலாம். இஞ்சி பவுன் 1.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 30 வாய்டேக் வந்து 13.99, 400 கிராம் எங்கர் 3.20.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அம்மன் அவித்தமாக 8 பவுன்ஸ் 10.99, 8 பவுன்ஸ் உளுத்தம்பருப்பு 12.99, 4 பவுன்ஸ் மைசப்பருப்பு 3.49, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாய்த்தூள் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, 8 பவுன்ஸ் பசங்க 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலே 8 பவுன்ஸ் பிரவுன் சுகர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். விஐபி கேக்கல பாட்டில் 12.99, 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 47.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சமபோசா $5-$6, வாடியா டின் பிஷ் $3-$10, டெல்மே சோயா மீட் $6-$5, கரிச்சந்திரா நூடிஸ் $3-$6, மேகி மசாலா நூடிஸ் $5-$4, மைலோ ட்ரிங் $4-$5, ஆரியடி கோகனட் மில்க் டின் $2-$5, 900 கிராம் ஹேங்கர் டின் வந்து 19.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல வறுத்த கச்சான், டிபிடிபி, பொரியுருண்டை, நைஸ் கலர் பப்படம், அத்துடன் பருத்திரவடை, காட்டன் கேண்டி என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் அதிவிஷேட சிறப்பு விலையில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் 400 கிராம் ஹேங்கர் 3.20.99, லார்ஜ் கணவாய் பவுண்ட் 6.99, லார்ஜ் நண்டு பவுண்ட் 8.99, ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99, ஒயிட் வாவல் பவுண்ட்ஸ் ஒயிட் வாவல், பிளாக் வாவல், திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுண்ட் 6.99 அப்படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கீரை பேக்கெட் 1.99, அண்ணாமுன்னா பவுன் 5.99, அம்மன் நவித்தமா 8 பவுன்ஸ் 10.99, பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 9 கிராம் 13.99 நீங்க பெற்றுக்கலாம். பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர்

0: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தின் வரைவினை அமெரிக்காவும் ஈரானும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் அதிபர் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தினை உறுதிப்படுத்தி கைச்சாத்திடும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகள் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஈரான் போர் விவகாரத்தில் அமைதி மிகவும் நெருக்கமாக வந்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: கனடா தழுவிய ரீதியிலான உணவு பாதுகாப்பு மூலோபாய திட்டத்தை 3.2 பில்லியன் டாலர்கள் செலவில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளின் இறக்குமதிகளில் தாங்கியிருப்பதை தவித்தல், பணவீக்கத்திற்கு காரணமாக உள்ளதாக விற்பனை சந்தை உடைத்தல் ஆகியவற்றில் இத்திட்டம் கவனம் செலுத்தவுள்ளது. தத்தமது தேவைகளை தாமே நிவர்த்தி செய்யும் நாடுகளே உண்மையான இறையாண்மையை கொண்ட நாடுகள் என சுட்டிக்காட்டியுள்ள கனடிய பிரதமர் மார்க் கார்னி, அவ்வாறு இல்லாத நாடுகள் உலக நிலைமைகள், வரி விதிப்புகள் போன்றவற்றால் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
0: தமிழ்நாட்டின் புதிய ஆட்சியில் இடம்பெறும் மின்வெட்டுகளை கண்டித்து விழுப்புரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அதிமுக சார்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் அதிகளவில் மின்வெட்டுகள் இருந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் வளர்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் மொத்தமாக 627 கோடி ரூபாய்கள் மாத்திரமே மின்சாரத்துறைக்காக திமுக செலவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்தி ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளில் பல அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதால் திட்டமிட்டு குழப்பங்கள் ஏற்படுத்துவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாட்டியுள்ளது. இனவாத தன்மையினை கொண்ட விமல் வீரவன்ச, உதயகமன்பிள போன்றவர்கள் இக்குழப்பங்களில் முன்னின்று செயற்பட்டதாக அது கூறியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நேரம் 7:38 ஈஸ்டபம் 102 தசம் 7 இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஹைவே 401 பஸ் பவுண்டில் விட்பியில் பிராக் ஸ்ட்ரீட்டுக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்து ஒன்று காரணமாக பாரிய தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆஷவா ஸ்டீவன்சன் ரோடிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு மாற்று பாதையை பயன்படுத்துங்கள் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறது.
1: Ajax Mitsubishi Canada's number 1 PHEV kale 1.49% rate il varantham $108 plus tax il irundhu finance aladhu lease seyungal 5 aandugalukku aladhu 100,000 kilometers ku free oil changes market il ye cheapest SUV best warranty udan perum vaippaga 2026 RVR kale varantham $78 plus tax il irundhu 5 aandugalukku aladhu 100,000 kilometers ku free oil changes udan petukollungal anaitu pudhiya vaagana kolvanavugalukkum visada parisugalum kaathirukku Armored Thumbscene 437-860-7002 437-860-7002
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக் 1001 சென்டஸ்ட் சர்க்கிள் யூனிட் 207 Finch Vidyal Macavenicum Middlefieldicum Idil Ilavasa Aalosnegalukku 416-299-1020
5: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
0: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jeeva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
6: விவாஹா டொரண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ. அழகு அழகு 6477873784.
7: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20th வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20th மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 Notes இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நேரம் 7:47 இஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு விபத்து பற்றிய செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. ஹைவே 401 வெஸ்ட் பவுண்டில் விட்பியில் பிராக் ஸ்ட்ரீட்டுக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்து காரணமாக பாரிய தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆஷுவா ஸ்டீவன்சன் ரோடிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு மாற்றுப்பாதையை பயன்படுத்துங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
1: இந்த நேரத்தில் நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்றோம். முக்கியமான மூன்று விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம். அந்த வகையில் 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் தொடரை நடாத்தும் நாடான கனடா மற்றும் பாஸ்னியா ஹெர்சோகோவினா அணிகளுக்கிடையில் நடைபெற்ற மிகவும் விறுவிறுப்பான போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது.
0: ஆமா, போட்டியின் ஆரம்பம் முதலே இரு அணிகளும் மிகவும் ஆக்ரோஷமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தியதுடன் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் மோதிக்கொண்டன.
1: மைதானத்தில் இரு நாட்டு வீரர்களும் காட்டிய அதிரடி ஆட்டம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருக்கிறதா?
0: ஆமாம், இருப்பினும் இந்த போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிந்ததன் காரணமாக போட்டிக்குரிய புள்ளி பட்டியலின் புள்ளிகளில் இரு அணிகளுக்கும் இடையே சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது.
1: இதேவேளை ரசிகர்களின் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள அமெரிக்கா மற்றும் பெரக்வே அணிகளுக்கிடையிலான உலக கிண்ணத்தின் 4வது லீக் போட்டி இன்றைய நாள் லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரில் நடைபெற இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கிறது. அதாவது சட்டவிரோத குடியேற்ற பதற்றத்தை தணிக்க இந்தியா பங்களாதேஷ் கூட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷிற்கும் இடையே நிலவி வரும் பரஸ்பரம் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான பதற்ற நிலையை உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு பணிகளை போது எல்லையில் மேற்கொள்வது இணக்கம் காணப்பட்டிருக்கின்றதா?
1: இது தொடர்பாக இரு நாடுகளினாலும் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றினை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 2024 முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஆவணமற்ற குடியேறிகளை இனம் கண்டு நாடு கடத்தும் இந்தியாவின் செயற்பாடு காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: இந்த நிலையில் புதுடில்லியில் நடைபெற்ற 4 உயர்மட்ட எல்லை அதிகாரிகளின் கூட்டத்தின் இறுதியில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேஷும் இந்தியாவும் 4000 அதிகமான எல்லை பகுதியை வந்து பகிர்ந்து கொள்கின்றார்கள். இது உலகின் மிக நீளமான எல்லைகளில் ஒன்றாக இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது.
1: ஈரான் அமெரிக்கா போர் முடிவுறும் போரா அப்படி என்றொரு கேள்வி வந்திருக்கின்றது. ஈரான் போட்ட 14 நிபந்தனைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த 14 நிபந்தனைகளுக்கும் அமெரிக்கா ஒப்புக்கொள்ளுமா அப்படி என்றொரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக 14 அம்சங்களை கொண்ட ஒரு வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் முன்மொழிவுகளை ஈரானிய ஊடகங்கள் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றன.
0: ஆமாம், ஈரானிய ஊடகங்களின் செய்திகளின்படி பின்வரும் நிபந்தனைகளை ஈரான் அரசு முன்வைத்திருக்கிறதாம். என்னென்ன அப்படின்றத வந்து இப்பொழுது பார்த்து விடலாம். அதுல முதன்மையாக இருக்கிறது வந்து முழுமையான போர் நிறுத்தம். அதான் வந்து முதலாவது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. அதனையடுத்து இறையாண்மைக்கு மதிப்பு, அதுவும் வந்து அந்த அவர்களுடைய அந்த
1: 14 அம்ச கோரிக்கைகளில் அது இரண்டாவதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடற்படை முற்றுகை நீக்கம், அமெரிக்க படைகள் விலகல், அதே போன்று ஹொர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும், அதே போன்று எண்ணெய் ஏற்றுமதி தடை நீக்கம்,
0: அதே போன்று 300 பில்லியன் டாலர் மறுசீரமைப்பு நிதி, 60 அணுசக்தி பேச்சுவார்த்தை, அணு ஆயுத தடை உறுதி, புதிய தடைகளுக்கு தடை,
1: அதே போன்று 24 பில்லியன் டாலர்ஸ் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அதே போன்று சர்வதேச கண்காணிப்பு குழு, இந்த ஒப்பந்தத்தின் விதிகள் இருதரப்பிலும் சரியாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க ஒரு சர்வதேச குழு அமைக்கப்பட வேண்டும், அதே போன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல். இறுதி செய்யப்பட உள்ள இந்த உடன்படிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மூலம் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளிக்க வேண்டும்.
0: அதே வழியில் ஏவுகணை திட்டத்திற்கு விலக்கு என்று கேட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த இறுதி உடன்படிக்கை ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பை மட்டுமே மையமாக கொண்டிருக்கும் என்றும், ஈரானின் ஏவுகணை திட்டம் அல்லது அதன் பிராந்திய பாதுகாப்பு குழுக்கள் பற்றிய விவாதங்கள் இதில் சேர்க்கப்படாது அப்படின்னு வந்து கூறப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் நம்மூர் ஈவினிங். நேரம் 7:51. இந்த நேரத்தில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை வருகின்ற பொழுது ஸ்லோன் ஃப்ரெஷ் லார்ஜ் கணவாய் பவுன் 6.99, ஸ்லோன் ஃப்ரெஷ் 2 பவுன் 8.99, பிளாக் பாவல் வைட் பாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் பவுன் 6.99 படி நீங்க பெற்றுக்கலாம். பிரியாணி சிக்கன் பங்கு 8.99, சேவல் பங்கு 8.99, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99 நீங்க பெற்றுக்கலாம். இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட விலமீன் ஒட்டி ஓரா சுவா பறை நெத்திரை துள்ளுமண்டை சூடை காரல் சோப்பு விலமீன் சால்மன் திருக்கை ஆஸ்திரேலியன் நண்டு ஊர்கோழி பன்னிரச்சன் சொல்லி அத்தனைமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது சிலோன் ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, கீரைப்பக்கை 2.99, வல்லாரை கட்டு 3.99, முருங்கையிலே கட்டு 3.99, அதே விலை 1 கிலோ காலி பேக்கெட் 3.99, முளை வெங்காயத்தை விஷயத்தில் விலை பெற்றுக்கொள்ளலாம். இஞ்சி பவுன் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.29 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழம் 2 வகையான மாம்பழ பாக்ஸினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான இளநீரை பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் மங்குஸ்தான் ரம்புட்டான் நெல்லிக்காய் அன்னாசி பழம் மாதுளம் பழம் என்ற கூட விஷயமாக வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். 30 ஒயிட் எக் 13.99, 400 கிராம் எங்கர் 3.20, அம்மன் அவித்தமா 8 பவுன்ஸ் 10.99, அதே விலை 8 பவுன்ஸ் உளுத்தம்பருப்பு பெண்ணி 2.99, 4 பவுன்ஸ் மைசு பருப்பு 3.49, 750 மில்லியன் எல்லெண்ணெய் 7.99, அம்மன் மிளகாத்தூள் 900 கிராம் 11.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99 நீங்க பெற்றுக்கலாம். 8 பவுன் பசுமை ரைஸ் 6.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுன்ஸ் பிரவுன் சுவர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99, விஏபிகே கலர் பாட்டில் பெண்ணி 2.99, 3 கிலோ கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 47.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சமபோசா $5-$6, வாடியா டின் ஃபிஷ் $3-$10, டெல்மெட் சோயா மீட் $6-$5 நீங்க பெற்றுக்கலாம். கரிச்சந்திரா நூடிஸ் $3-$6, மேகி மசாலா நூடிஸ் $5-$4 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மைலோ ட்ரிங் $4-$5, 6 அடி கோகனட் மில்க் டின் $2-$5, 900 கிராம் ஹேங்கர் வந்து அங்க டின் வந்து 19.99 நீங்க வசந்த சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கலாம். வர்த்தக சான் டிபிடிபி பொறியுருண்டை நைஸ் குளப் அப்பளம் பருத்துறை வடை காட்டன் கேண்டி என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது விஷயோட சிறப்பு விலை இந்த வாரம் 400 கிராம் ஹேங்கர் 3 இப்பொழுது 20.99 நீங்க பெற்றுக்கலாம். லார்ஜ் கணவாய் பவுன் 6.99, லார்ஜ் 2 பவுன் 8.99, லால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 16.99, ஒயிட் வாவல் பிளாக் வாவல் திரளி மீன் ஒவ்வொன்றும் 6.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். கீரை பேக்கெட் 1.99, அண்ணாமண்ணா 5.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். அம்மன் அவித்தமா 8 பவுன்ஸ் 10.99, பசுமது ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, பிரீத்தி ஸ்டீல் கிரைண்டர் 199.99 நீங்க பெற்றுக்கலாம். 900 கிராம் அங்கே டின் வந்து 19.99 வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க்கெட் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் 25 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-858.

0: நேரம் 7:56 கேட்டுக்கொண்டிருப்பதை
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு இம்மாதம் 20 மாலை 6 கிரேட் கனேடியன் கெசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடல்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிக்கெட்டுகளை பெற எதுவாக நண்பகல் தொடக்கம் மாலை 5 வரை நிகழ்வு அலுவலகம் திறந்திருக்கும். இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 4167561200.
2: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்டகம், லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
3: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354563. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
5: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
6: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Torontoville, Kalvi Payindra, Pala Verida, Anubhuvam Vainda, Petsikichai Nibunar, Kulandhegal Mudal Mudiyavar Varai, Anaithu Vidhamana Petsikichigalum Valangapadum. Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 Aandilirundhe, Survey, 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building, in the Rona Plaza, Scarborough. Alayungal 416-492-3775, 416-492-3775.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.